0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலையக நேரம் 9:03. இன்று ஜூலை மாதம் 23ஆம் தேதி. நேர்கள் இரவு 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனேடிய, உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 வானிலை வருகிறது. செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி. 11 மணிக்கு நேர்கள் திரைப்புதிர் நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ளலாம். 12 மணிக்கு நேர்கள் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பப்பாளர்களோடு உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து மகிழலாம். தொடர்ந்து காலை 9 மணி வரை சிஎம்ஆர் தமிழகமோடு இணைந்து பயணிக்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துள்ளோம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 16 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உடல்நிலை 22°C. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 13°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே மாற்றங்கள் எதுவுமில்லை. இன்று நள்ளிரவின் பின்னர் தொடர்ந்தும் 180.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இன்று ஜூலை மாதம் 23ஆம் தேதி இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற இனிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். அதேவேளை தமிழர்களுடைய வரலாற்றிலே ஜூலை 23 ஒரு மறக்க முடியாத வலி நிறைந்த நாளாக இருக்கிறது. அந்த நாளையும் நினைவு கூர்ந்து அதிலும் இழப்புகளை சந்தித்த அன்புள்ளங்களோடு நாங்கள் தோளோடு தோள் நிற்கிறோம். கலக நேரம் 9:05.
1: சிஎம் தமிழ் எஃப்எம் 101.3.
0: ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் அன்பே டயானா திரைப்படத்திற்காக ஜெஸ்ஸி கிஃப்ட் குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை பாரத் சங்கர்.

0: ஒழித்த பாடல் அன்பே டயானா திரைப்படத்திற்காக ஜெசி கிஃப்ட் குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை பாரத் சங்கர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: Caledon Eastil, Vaughan Matum, Brampton Illai Karakil, Go and Mayfield in Prime Location, Highway 413 Inaipodu, Idhirkalathil Madipu Irapohumidam, Wildfield Village, Master Plan Community, Freehold Townhomes, Semis and Detached Homes, Mid 700,000 Illirandhu, Phase 1 in Sirandhavaipu, Ungal Idathai Pera, Limited Lots Matume, Alayingal, Kamal Amrithalingam, 416-903-9999, 0399999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: காலை நேரம் 9:12 நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் 101.3 நேர்கள் 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். பிரம்டன் பிசிசாக மக்களுக்காக ஏசில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை மாதம் 23, 24, 25 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏசில்க் எஃப்ஏர்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
2: உங்களுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன் 9054568433.

0: கலக நேரம் 9:15. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தன்னை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு ஆகஸ்ட் 3rd ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் அண்மையில் ஏற்பட்ட கலவரத்தின் போது குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டுள்ளதால் இது தொடர்பில் விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். முல்லை பெரியாறு அணை தொடர்பான பிரதான வழக்கை முதன்மைப்படுத்தி விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உறுதியளித்திருக்கிறார். ஒன்டாரியோவுக்கும் மிச்சிகனுக்கும் இடையிலான கோர்டிஹாவ் சர்வதேச பாலத்தை போக்குவரத்துக்கு திறக்கவிருக்கும் ஒப்பந்தத்தின் விவரங்களை விளக்குவதில் தான் இன்னும் சிறப்பாக செயற்பட்டிருக்கலாம் என்று பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தின் அதிபர் முகமது சஹாபுதீனின் ஆட்சிக்காலம் இன்னும் 2 உள்ள நிலையில் அவர் பதவி விலக உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் தொலைபேசியில் உரையாடியதும் பதவி விலகலுக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: உலகம் முழுவதும் 101.3
0: கலைநேரம் 9:17. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. ஒலிக்கும் இந்த பாடல் ஜெயச்சந்திரன் ஜானகி பாடியது டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திற்காக.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

வந்திட அழகாக சிரித்தது அந்த நிலவு.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீஸ். 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உலகம் முழுவதும் 101.3
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஏசில்க் எஃப்ஏஆர் விடுக்கும் அறிவித்தல். பிராம்டன் மிசாகா மக்களுக்கான மகிழ்வான தகவல். ஏசில்க் எஃப்ஏஆர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை. பிராம்டனில் July 23, 24, 25 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் மட்டும் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனங்களை கொள்ளை கொள்ளும் அழகு நிறைந்த தனித்துவமான ஆடைத்தெரிவுகள். வேறு எங்குமே கொள்வனம் செய்ய முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், சல்வார்கள், குர்த்தி டாப்ஸ், லேங்காஸ் மற்றும் பட்டுப்புடவைகள், வேட்டிகள், ஷர்ட்ஸ் என இன்னும் ஏராளமான ஆடைத்தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான புத்தம் புதிய வரவுகள், லக்ஸரி கலெக்ஷன்ஸ், அன்பீட்டபிள் பிரைஸ்களில். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை வரவேற்கிறது ஏ சில்க் எஃபேர். இது பிராம்டன் மிசாகா மக்களுக்காக உங்கள் அருகிலேயே ஏ சில்க் எஃப்ஏஆர் வழங்கும் அரிய சந்தர்ப்பம். இந்த சிறப்பு மலிவு விற்பனை July 23, 24, 25 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரமே. உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனையுடன் உங்களை வரவேற்கிறது ஏ சில்க் எஃப்ஏஆர்.
4: அன்று கேட்டவை என்றும் இனியவை, அன்று கேட்டவை என்றும் இனியவை. Old is always gold. So,
3: if you can dance. பாடல் கண்டசாலா ஜிக்கி ஆகியோர் இணைந்து பாடியது. புது யுகம் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல். கல்யாண

0: வணக்கம். நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்திருக்கிறது. தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை மேலதிக பரிசீலனைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் 3 வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீட் தீர்வுத்தால் கசிவு விவகாரம் குறித்து எவ்வித நிபந்தனைகளுமின்றி நாடாளுமன்றத்தில் உடனடியாக விவாதத்தை தொடங்க முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்தியாவின் சிக்கும் சுரங்கப்பாதை விபத்தில் 22 பேர் பலியானதோடு காணாமல் போன 27 பேரை தொடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் மந்திரிமனை சங்கிலியன் தோரணவாயில் என்பவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக உள்ள பழைய கச்சேரி கட்டடத்தை பார்வையிட்டதாக கூறிய அவர், பழைய கச்சேரி கட்டடம் என்பது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய சொத்து. அதனை மிகவும் விரைவாக பாதுகாத்து நவீன தொழில்நுட்பத்துடன் பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேபோன்று யாழ்ப்பாண கோட்டை மந்திரிமனை சங்கிலியன் தோரணவாயில் அமைந்துள்ள வளாகம் என இவை அனைத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றிய சங்கத்தின் பொருளாளர் எம் ஏ சி பிரசாத், எலியின் சிறுநீரில் காணப்படும் பாக்டீரியாவினால் இந்த நோயை பரவுவதாக தெரிவித்திருக்கிறார். நாட்டில் பரவலாக காணப்படும் தொற்று நோய்களில் ஒன்றான இதனால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக விவசாயிகள், சீர் நிறைந்த சூழலில் பணிபுரிவோர், வடிகால் சுத்திகரிப்பாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவிடப்பட்ட வயல்வெளிகளில் அல்லது சதுப்பு நிலங்களில் விளையாடும் சிறுவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடும் என அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தேங்கி நிற்கும் நீர் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் குளிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் சேறு நிறைந்த சூழலில் பணியாற்றுபவர்கள் மருத்துவ ஆலோசனையின் பெயரில் உரிய தடுப்பு மருந்தை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாக காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் கண்வலி போன்றவை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. குறித்த அறிகுறிகள் தென்பட்டால் சுயமாக வைத்தியம் செய்வதையோ அல்லது சிகிச்சை தாமதப்படுத்துவதையோ தவிர்த்து உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கன்னியா வெந்நீரூட்டு விடயத்தில் இலங்கை ஜனாதிபதி உடன் அக்கறை செலுத்தி நீதியையே நிலைநாட்ட வேண்டுமென்றே சைவ மக்கள் சார்பில் வேண்டுகின்றோம் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபத்தலைவர் ஆர் திருமுருகன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: திருகோணமலையின் கன்னியா வெந்நீரூற்று பகுதி என்பது தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரத்துக்குட்பட்டதாகும். ஆனால் புதிதாக எதையும் கட்ட முடியாது. நேற்று செய்தது புதிய கட்டுமானம் அல்ல, ஏற்கனவே உள்ளதை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் என யாழ்ப்பாணத்தில் வைத்து புதிய விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார் இலங்கையின் பௌத்த சாசன அமைச்சரான பேராசிரியர் கினுதும சுனில் செனவி. இதனிடையே கன்னியா வெந்நீரூற்றின் வரலாற்றை மாற்றியமைப்பது கண்டு நாம் மிகுந்த வேதனையடைகிறோம் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் கலாந்தி ஆர் திருமுருகன் தெரிவித்திருக்கிறார். புத்தகவிகாரிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் நேற்று நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே நாட்டின் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் பலரும் எப்படியும் தொடர்பாக முறையிட்டிருக்கிறோம். தயவு செய்து சைவ தமிழர்களும் வரலாற்றை மாற்றியமைக்காதீர்கள். கன்னியா வெந்நீரூற்றை பொறுத்தவரை சைவ தமிழர்களும் தொன்மையான வரலாற்று சின்னம் எனலாம். அத்தகைய வரலாற்றை யாரும் மறைக்க முடியாது. சைவ மக்கள் மிகப்பெரிய அடையாள சின்னமாக விளங்கும் கன்னியா வெந்நீரூற்றை போர்ச்சுகலை பயன்படுத்தி பௌத்தமயமாக்க முனைவது வேதை தருகின்ற செய்தியாகும். தொல்லியல் திணைக்களம் சைவ அடையாளங்களை மாற்றி

0: வேற்றுமதத்தின் அடையாளம் நிலைநிறுத்த முனைவது மகா துரோகமாகும். இலங்கை ஜனாதிபதி இந்த விடயத்தில் உடன் அக்கறை செலுத்தி நீதி நிலைநாட்ட வேண்டும் என சைவ மக்கள் சார்பில் வேண்டுகிறோம் எனவும் ஆர்சிரு தெரிவித்திருக்கின்றார்.
1: செம்மணி மனித பொதுக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் தொடர்கின்றன. இன்றுவரையான மூன்று கட்ட அகழ்வாய்வுகளிலும் இதுவரை 478 மனித எலும்புக்கூடுகள் சுத்திகரிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபுரன்.
0: செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வின் போது மேலும் 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று வியாழக்கிழமை சுத்திகரிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதனையடுத்து மூன்று கட்ட அகழ்வுகளிலும் இதுவரை 478 மனித எலும்புக்கூடுகள் சுத்திகரிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் 424 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து மெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய அகழ்வாய்வில் மேலும் 3 மனித எலும்பு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இன்றைய பிற சான்ற பொருட்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று இரும்பு ஆணியனவும் அவை மனித எலும்புக்கூட்டின் முழங்கால் பகுதியில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்றைய தினம் ஐரோப்பிய தூதுக்குழுவினர் அகழ்வு பணிகளை நேரடியாக பார்வையிட்டிருந்தனர். அங்கு களத்தில் பணியாற்றும் சட்ட மருத்துவ அதிகாரிகள் மற்றும் தடயவியல் நிபுணர்களும் அகழ்வு பணிகளில் தொழில்நுட்ப நகர்வுகள் குறித்து தூதுவர்கள் உன்னிப்பாக கேட்டிருந்ததாக தெரிய வருகிறது. இதுவரையான காலப்பகுதியில் நீதிமன்ற அனுமதியுடன் மொத்தமாக 94 நாட்கள் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: இலங்கையில் சுற்றுலாத்துறையில் மிகவும் பின்தங்கியுள்ள முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களின் நிலைய பெயரான அபிவிருத்திக்கு சுற்றுலா அமைச்சு விசேட தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஸ் ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார். இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். 2025 ஆண்டு அறிக்கையின்படி நாட்டின் 25 மாவட்டங்களில் மிக குறைந்த சுற்றுலா பயணிகள் வருகை தரும் மாவட்டமாக முல்லைத்தீவு பதிவாகியிருக்கிறது. கடைசி 4 இடங்களில் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களும் இருக்கின்றன. தங்குமிட வசதிகள் கொண்ட மாவட்டங்களின் தரவரிசையிலும் முல்லைத்தீவு 25வது இடத்தில் இருக்கிறது. 2025 ஆண்டில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்த்து ஏனைய 4 மாவட்டங்களிலும் சுற்றுலா தொடர்பான எந்தவொரு புதிய முதலீட்டு திட்டமும் உள்வாங்கப்படவில்லை. இதை ஏற்றுக்கொண்ட சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க வவுனியா பல்கலைக்கழகத்தின் பங்களிப்புடன் 2026 மற்றும் 2027 ஆண்டுகளுக்கான சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இனங்காணப்பட்டிருக்கின்ற 76 சுற்றுலா மையங்களில் முதற்கட்டமாக 10 மையங்கள் தெரிவு செய்யப்பட்டு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணிகளை கவரும் வகையில் அபிவிருத்தி செய்யப்படும் என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சா பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதையும் தன் மீதான தடுப்புக் காவலை தடுக்கும்படி கோரி தாக்கல் செய்த ரிட் மனுவை மேலதிக பரிசீலனைக்காக ஆகஸ்ட் 3 தேதி வரை ஒத்திவைத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபுரன்.
0: ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச இன்று நீதிமன்ற படியேறியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனது கைது மற்றும் தடுப்பு காவலை தடுக்கும்படி கோரியே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனுவை மேலதிக விசாரணைக்காக ஆகஸ்ட் 3 தேதி வரை ஒத்திவைத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோத்தபாய ராஜபக்ச நீதிமன்றம் ஆஜராகியிருந்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தன்னை கைது செய்து காவல் வைப்பதை தடுக்கும் உத்தரவு கோரியே முன்னாள் ஜனாதிபதியான கோத்தபாய ராஜபக்ச நீதிமன்றம் முன்னிலையாகியிருந்தார். கடந்த 9 தேதி மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ஹொரகாந்த அபயசூரிய, நீதியரசர் சரத் திசநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு மனுவை 4வது நாளாக பரிசீலித்து அதை இன்றைய தினத்தில் கொத்தி வைத்திருந்தது. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் சகோதரரான மகிந்த ராஜபக்சவின் மகனான நாமல் ராஜபக்சவும் சட்டத்தினையுடைய இன்று நீதிமன்றம் தோன்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: இந்தியாவின் சிக்கும் சுரங்கப்பாதை விபத்தில் 22 பேர் பலியானதோடு காணாமல் போன 27 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. சிக்கிம் சுரங்கப்பாதை விபத்தில் சுரங்கப்பாதைக்குள் மீத்தேன் வாயு வெளியேறியதைத் தொடர்ந்து அங்கு இருந்த வெடிப்பொருட்கள் வெடித்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22 உயர்ந்திருக்கிறது. மேலும் 27 தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களின் உடல்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மித்தேன் வாயு தொடர்ந்து வெளியேறுவதால் மீட்புப் படையினரால் சுரங்கப்பாதைக்குள் செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது மீதமிருக்கின்ற 27 தொழிலாளர்களின் உடல்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நீட் தேர்வுத்தாள் கசிவு விவகாரம் குறித்து எவ்வித நிபந்தனைகளுமின்றி நாடாளுமன்றத்தில் உடனடியாக விவாதத்தை தொடங்க முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாட்டின் மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் நலன் சார்ந்த இந்த முக்கிய விவகாரத்தில் எவ்வித அரசியலும் செய்யக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நீட் யுஜி 2026 ஆண்டு தேர்வுத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தலில் சிஜேபி அமைப்பினர் மற்றும் மாணவர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது நாடு முழுவதும் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. செய்தி நிலையம் இது தொடர்பாக போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது மாநிலங்களவையில் உரையாற்றிய அமைச்சர் கிரண் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க அரசு முதல் நாளில் இருந்தே 100% தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அனைத்து கட்சிகளும் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் விவாதத்திற்கு நிபந்தனைகளை விதிப்பது விவாதத்தை தவிர்க்க சாக்குப்போக்குகளை தேடுவதற்கு சமமாகும். உண்மையான அக்கறை இருந்தால் எவ்வித முன்நிபந்தனைகளுமின்றி இந்த விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் விவாதத்தை இன்றே தொடங்க அரசு தயாராக உள்ளதாகவும் விவாதத்தின் நேரத்தையும் திகதியையும் தீர்மானிக்க அரசு திறந்த மனதுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்வுத்தாள் கசிவு வழக்குகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குற்றவாளிகளுக்கு விரைவான தண்டனையை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே உறுதியளித்துள்ளதை அமைச்சர் குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்திருக்கிறது. தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை மேலதிக பரிசீலனைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3 வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீட் தேர்வுத்தாள் கசிவு விவகாரம் குறித்து எவ்வித நிபந்தனைகளுமின்றி நாடாளுமன்றத்தில் உடனடியாக விவாதத்தை தொடங்க முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்தியாவின் சிக்கிம் சுரங்கப்பாதை விபத்தில் 22 பேர் பலியானதோடு காணாமல் போன 27 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்லட்சுமியின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலைஞர் நேரம் 9:45. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துக் கொள்ளலாம். 21°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 16 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உலர்நிலை 22°C. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 13°C காணப்படும். இன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 24ஆம் தேதி அதிகூடிய வெப்பநிலையாக 26°C பகல் பொழுதில் பதிவாகும். நாளைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்னிரவும் வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த வெப்பநிலையாக 18°C பதிவாகும். நாளை மறுநாள் சனிக்கிழமை ஜூலை மாதம் 25ஆம் தேதி பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 27°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக காணப்பட்டாலும் சில இடங்களிலே மலை தூறலுக்கான வாய்ப்பு 30%. அன்றைய நாளில் பின்னிரவில் வானம் தெளிவாக இருக்கும். அன்றைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 19°C காணப்படும். இதேபோன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 26°C காணப்படும். அன்றைய பகல் பொழுது சூரியொளி நிரம்பியதாக காணப்பட்டாலும் சனிக்கிழமை போலவே சில இடங்களிலே மிருதுவான மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அன்றைய நாளில் பின்னிரவில் வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த வெப்பநிலையாக 18°C பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே மாற்றங்கள் எதுவுமில்லை. தொடர்ந்தும் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 180.9% காணப்படும். கிழக்கு நேரம் 9:47. ஒலிக்கும் பாடல் அனிதா பாடியது. பாடலுக்கான இசை செந்தூரன் அழகையா. பாடல் என் செல்லமே இசை தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது.

0: ஒலித்த பாடல் அனிதா பாடிது, பாடலுக்கான இசை செந்தூரன் அழகையா, பாடல் என் செல்லமே இசை தொகுப்பிலிருந்து ஒலித்தது. கலைய நேரம் 9:52.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
10: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: கலக நேரம் 9:54. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3. ஏசில்க் FIR விடுக்கும் அறிவித்தல். பிராம்டன் மிசாகா மக்களுக்கான மகிழ்வான தகவல். ஏசில்க் FIR வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை. பிராம்டனில் ஜூலை மாதம் 23, 24, 25. வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மட்டும் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனங்களை கொள்ளை கொள்ளும் அழகு நிறைந்த தனித்துவமான ஆடைத்தெரிவுகள், வேறு எங்குமே கொள்வனம் செய்ய முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில். காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், சல்வார்கள், குர்த்தி டாப்ஸ், லேங்காஸ் மற்றும் பட்டுப்புடவைகள், வேட்டிகள், ஷர்ட்ஸ் என இன்னும் ஏராளமான ஆடைத்தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான புத்தம் புதிய வரவுகள், லக்ஷரி கலெக்ஷன்ஸ், அன்பீட்டபிள் பிரைஸ்களில். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை வரவேற்கிறது ஏசில்க் FIR. இது பிராம்டன் மிசாகா மக்களுக்காக உங்கள் அருகிலேயே ஏசில்க் FIR வழங்கும் அரிய சந்தர்ப்பம். இந்த சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை மாதம் 23, 24, 25. வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரமே. உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனையுடன் உங்களை வரவேற்கிறது ஏசில்க் FIR.
11: வணக்கம்,
12: வணக்கம்,
11: வணக்கம்.
12: இது CMR தமிழ் FM.

நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம், கெனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி, தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பொது சேவை சீர்திருத்தம் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க அரசு ஊழியர்கள் அடங்கிய பணிக்குழுவை முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரிகள் அமைத்திருக்கிறார்கள். ஏர் கனடாவின் தொழில்நுட்ப செயல்பாடுகள் பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு ஆதரவு குழுவில் உள்ள தொழிலாளர்கள் தங்களின் புதிய ஒப்பந்தத்தை அங்கீகரித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கடுமையான பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை மற்றும் அமைப்பு ரீதியான வறுமையால் தவிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை கவர்ச்சிகரமான சலுகைகளை காட்டி உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக ஜெர்மன் பொது ஒலிபரப்பு நிறுவனமான DW நடத்திய ஒரு விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.

0: Canelli e Cedica.
1: சில முன்னாள் தலைமை செயல் அதிகாரிகளுக்கும் மூத்த அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசு எவ்வாறு சிறந்த முடிவுகளை எடுக்கலாம் மற்றும் முக்கிய துறைகளில் அதிக பொறுப்புடன் செயல்படலாம் என்பது குறித்து ஆலோசனை வழங்க ஒரு பணிக்குழுவை அமைத்திருக்கின்றனர். 9 உறுப்பினர்களை கொண்ட இந்த பணிக்குழுவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், எரிசக்தி நிறுவனமான டிரான்ஸ் மவுண்டன் கார்ப்பரேஷனின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி மற்றும் பல்வேறு துறைகளின் முன்னாள் துணை அமைச்சர்கள் ஆகியோர் அடங்குகிறார்கள். இந்த குழு 3 முன்னுரிமை பகுதிகளில் சீர்திருத்தங்களை கருத்தில் கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கிறது. அதன்படி முடிவெடுப்பதை எளிதாக்குவது, உள்நாட்டில் ஒருங்கிணைப்பது மற்றும் பொது சேவையை நவீனமயமாக்குவது எப்படி என்பது குறித்து ஒட்டவாவிற்கு சுதந்திரமான ஆலோசனைகளை வழங்க இது திட்டமிட்டிருக்கிறது. தங்களுக்கு ஓராண்டு கால அவகாசம் உள்ளதாக இந்த குழு மேலும் தெரிவித்திருக்கிறது. இதன் நிதி ஆதரவாளர்களில் கிளீன் எக்கனாமி ஃபண்ட், ஹெவைட் ஃபவுண்டேஷன், ஐவே ஃபவுண்டேஷன் மற்றும் ஜெரிஸ்லோஸ்கி ஃபவுண்டேஷன் ஆகியவை அடங்கும். ஏர் கனடாவின் தொழில்நுட்ப செயற்பாடுகள் பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு ஆதரவு குழுவில் உள்ள தொழிலாளர்கள் தங்களின் புதிய ஒப்பந்தத்தை அங்கீகரித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. முந்தைய நீண்ட கால ஒப்பந்தங்களை காலாவதியானதைத் தொடர்ந்து தற்போது தனது அனைத்து முக்கிய தொழிற்சங்கங்களுடனும் புதிய கூட்டு ஒப்பந்தங்களை கொண்டுள்ளதாக அந்த விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு ஏர் கனடாவில் 6 புதிய கூட்டு ஒப்பந்தங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஏர் கனடாவின் தலைமை நிர்வாகி மைக்கேல் ட்ரூசோ தனது மூலோபாய திட்டங்களை முன்னெடுத்துச் செல்ல விமான நிறுவனம் நல்ல நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த சமீபத்திய ஒப்பந்தம் சர்வதேச இயந்திர வல்லுநர்கள் மற்றும் விண்வெளி பணியாளர்கள் சங்கத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் 11,000 ஊழியர்களை உள்ளடக்கியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: உலகச் செய்திகள்.
1: கடுமையான பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை மற்றும் அமைப்பு ரீதியான வறுமையால் தவிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொள்ளும் போரில் திட்டமிட்டு ஈர்க்கப்படுவதாக ஜெர்மன் பொது ஒலிபரப்பு சேவையான டொச்சே வேலே நடத்திய ஒரு விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கவர்ச்சிகரமான நிதி வாக்குறுதிகள், வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலா விசா குறைபாடுகளை பயன்படுத்தி இந்த உலகளாவிய வலையமைப்பு வெளிநாட்டு குடிமக்களை தீவிர போர்ப்பணிகளுக்கு வழிநடத்துகிறது என அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பெரும்பாலும் துயரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு ஈர்க்கப்படும் இவர்கள் உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் போரின் முன்னணி பகுதிகளுக்கு திட்டமிட்டு அனுப்பப்படுகின்றனர். மோதல் நீடிப்பதால் வெளிநாட்டு மனிதவளத்தை சார்ந்திருப்பது ஒரு சந்தர்ப்பவாத முயற்சியிலிருந்து ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பரவியுள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வழித்தடமாக வளர்ந்துள்ளதென அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்திருக்கிறது. உக்ரைனின் பாதுகாப்பு உளவுத்துறை வழங்கிய உளவு தகவல்களின்படி முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து ரஷ்ய ஆயுதப்படைகள் சுமார் 27,000 அல்லது அதற்கு மேற்பட்ட வெளிநாட்டினரை சேர்த்திருக்கின்றது. சர்வதேச மனித உரிமைகள் கூட்டமைப்பு ட்ரூத் அவுன்ஸ் எனும் மற்றும் கஜகஸ்தான் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் சட்ட ஆட்சி பணியகம் உள்ளிட்ட மனித உரிமைகள் அமைப்புகளின் கூட்டமைப்பால் வெளியிடப்பட்ட ஒரு கூட்டு புலனாய்வு அறிக்கை இந்த கட்டமைக்கப்பட்ட உலகளாவிய ஆட்சேர்ப்பு வலையமைப்பிற்கான ஆவணப்படுத்தப்பட்ட சான்றுகளை வழங்குகிறது. செங்கடல் உட்பட மத்திய கிழக்கில் பதற்றங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலக சந்தையில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் கொள்கலன் ஒன்றின் விலை 100 அமெரிக்க டாலர்களை கடந்திருக்கிறது. சமீபத்திய நாட்களில் நிலவி வரும் போர் பதட்டம் மற்றும் கடல்வழி போக்குவரத்து பாதைகளில் ஏற்பட்டிருக்கின்ற பாதுகாப்பற்ற சூழல் காரணமாகவே சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகடியாக உயர்ந்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரபல செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏஐ தனது அதிநவீன செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளில் ஒன்றை உட்புற பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்திய போது எதிர்பாராத விதமாக அது கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கட்டுப்பாடற்ற சூழலில் இயக்கப்பட்ட இந்த செயற்கை நுண்ணறிவு முகவர் பாதுகாப்பு எல்லைகளை மீறி வெளி இணைய இணைப்பை பெற்றுள்ளதுடன் செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளுக்கான களஞ்சியமான ஹகிங் ஃபேஸ் நிறுவனத்தின் அமைப்பினுள் தன்னிச்சையாக நுழைந்து இணைய ஊடுருவல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் செயற்கை நுண்ணறிவு தன்னிச்சையாக தீங்கிழைக்கும் அல்லது ஊடுருவும் செயலில் ஈடுபட்ட இந்த சம்பவம் தொழில்நுட்ப உலகில் இணைய பாதுகாப்புத் துறையிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்கும் பொருட்டு கூடுதல் பாதுகாப்பு விதிகளை பலப்படுத்த உள்ளதாக ஓபன் ஏஐ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இளம் வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அரைச்சதம் பெற்ற சாதனையை இந்தியாவின் இளம் வயது கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்சி முறியடித்திருக்கிறார். வைபவ் சூரியவன்சி சர்வதேச 20-20 போட்டியில் தமது முதல் அரைச்சதத்தை பெற்றதன் மூலம் இந்த சாதனையை ஏற்படுத்தியிருக்கிறார். சிம்பாப்வே அணிக்கு எதிராக இன்று ஹரேரையில் நடைபெற்ற முதல் T20 போட்டியிலேயே அவர் அரைச்சதத்தை பெற்றிருக்கிறார். 18 பந்துகளில் அவர் 50 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 19 பந்தில் அவர் ஆட்டமிழந்தார். இதற்கு முன்னதாக சர்வதேச போட்டியொன்றில் இளவயதில் அரைசதத்தை பெற்ற சாதனையை இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் கொண்டிருந்தார். அவர் 1989 ஆண்டில் 16 வயதாக இருந்தபோது பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தமது சர்வதேச முதல் அரைச்சதத்தை பெற்றிருந்தார். இந்த நிலையில் 15 வயதான சூரியவன்சி சச்சினின் சாதனையை சர்வதேச அளவில் முறியடித்திருக்கிறார். இந்த போட்டியில் முன்னதாக 4 சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி களத்தரப்பை தெரிவு செய்த நிலையில் முதலில் துடுப்படுத்தாடிய சிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 13.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 126 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது சேவை சீர்திருத்தம் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க அரசு ஊழியர்கள் அடங்கிய பணிக்குழுவை முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரிகள் அமைத்திருக்கிறார்கள். ஏர் கனடாவின் தொழில்நுட்ப செயற்பாடுகள் பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு ஆதரவு குழுவில் உள்ள தொழிலாளர்கள் தங்களின் புதிய ஒப்பந்தத்தை அங்கீகரித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கடுமையான பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை மற்றும் அமைப்பு ரீதியான வறுமையால் தவிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை கவர்ச்சிகரமான சலுகைகளை காட்டி உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக ஜெர்மன் பொது ஒலிபரப்பு நிறுவனமான டாச்சே வேலே நடத்திய ஒரு விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: கலைக நேரம் இரவு 10:10. தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
0: கனடாவால் துன்னாலை கரவை மக்கள் மன்றத்தின் 29வது ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 முதல் நீல்சன் அண்ட் ஃபின் சந்திப்பில், இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-834-1081. கனடா அனைத்து இலங்கை பல்கலைக்கழக தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் நடாத்தும் 20வது வருட ஒன்று கூடலும் கிரிக்கெட் கைப்பந்து போட்டிகளும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 லெஸ்லி அண்ட் எக்லிண்டன் சந்திப்பில் உள்ள சனிப்ரூக் பார்க்கில் நடைபெறும். 416-930-9894. கனடா குப்பிளான் விக்னேஸ்வரா மக்கள் மன்றத்தின் 25வது வெள்ளி விழா ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 முதல், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் உள்ள மார்னிங் சைட் பார்க் பிக்னிக் சைட் 2 நடைபெறும். 416-832-1859. கனடாவால் வலலாய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 முதல் மெக்கோவன் அண்ட் ஹைவே 7 சந்திப்பில், இலக்கம் 8251 மெக்கோவன் ரோடில் உள்ள மில்ன் டேம் கன்சர்வேஷன் பார்க்கில் நடைபெறும். 416-269-5807. கனடா நீர்வேலி நலன்புரி சங்கத்தின் 28வது வசந்தகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 முதல் மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில் உள்ள மார்னிங் சைட் பார்க் லாட் 8 மற்றும் 9 நடைபெறும். 647-286-3102. கனடாவால் பெரிய கல்லாறு மக்கள் ஒன்றியத்தின் வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 முதல் லோசன் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க் பிக்னிக் ஏரியா 1 நடைபெறும். 416-625-1317. கனடாவால் கதிரிப்பாய் மக்கள் ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 முதல், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் உள்ள மார்னிங் சைட் பார்க்கில் நடைபெறும். 647-408-1233. மானிப்பாய் இந்து கல்லூரி மானிப்பாய் மகளிர் கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் பொங்கும் பொழுது கலை நிகழ்ச்சி ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 முதல், இலக்கம் 3840 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மெட்ரோபாலிட்டன் சென்டரில் நடைபெறும். 416-624-4843. அச்சுவேலி புனித சூசேப்பர் ஆலய வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 கிங் சிட்டியில், இலக்கம் 14485 ஜெயின் ஸ்ட்ரீட்டில் நடைபெறும். 647-995-0447. வடலியடைப்பு ஒன்றிய கனடா கிளையின் 26வது கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் பேர்ச் மவுண்ட் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், இலக்கம் 3159 பேர்ச் மவுண்ட் ரோடில் உள்ள கிட்ஸ் டவுன் வாட்டர் பார்க்கில் நடைபெறும். 416-417-6933. கனடா நடேஸ்வர கல்லூரி பழைய மாணவர் சங்கம் நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஸ்காப்ரோவில் உள்ள மில்கன் பார்க் ஷெட் 2 நடைபெறும். 6479723619 கனடா தமிழ் கவிஞர் கழகம் நடாத்தும் கவிச்சரம் 6 வெளியீட்டு விழா ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இலக்கம் 150 போரோ டிரைவில் உள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416939919171 கனடா சில்லாலய சமூக கலாச்சார சங்கத்தின் 25 கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25 தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மார்னிங் சைட் பார்க் பிக்னிக் ஏரியா 4 நடைபெறும். 416317 4692 அராலி கலாச்சார ஒன்றிய கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு லெஸ்லி அண்ட் எக்லிண்டன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற சனிப்ரூக் பார்க்கின் உட்புறம் அமைந்திருக்கின்ற செரீனா கண்டி பார்க் ஏரியா 3 நடைபெறும். கனடாவால் மிர்சுவில் புனித நிக்கிலார் தேவாலய பங்க மக்களின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மில்கன் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கில் நடைபெறும். 416-898-7830
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கலைக நேரம் இரவு 10:18.
1: நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: ஒலிக்கும் இந்த நம்மவர் பாடல் நிர்ஜானி பாடியது. டியூன்ஸ் ஆஃப் பேஷன் இசை தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடல் வரிகள் திவானி ரஜிகன், பாடல் கானிசை ஸ்டீவ் கிளிஃப்.

0: அடுத்த பாடல் நிர்ஜானி பாடியது. பாடலுக்கான இசை ஸ்டீவ் கிளிஃப், பாடல்வர்கள் திவானி ரஜிகன்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: பிரம்ப்டன் பிசிசாகா மக்களுக்காக ஏ சில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை. ஜூலை மாதம் 23, 24, 25 வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் திரும்பும் அழகு நிறைந்த ஆடைத் தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிரம்ப்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏ சில்க் எஃப்ஏர்.
6: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: All right, this is Tamil FM 101.3.
1: கலை நேரம் 10:26 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஒலிக்கும் பாடல் ஆனந்த பைரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடல்கான இசை ஆர் ராமானுஜம், பாடல் வரிகள் தவசீலன், பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா ஆகியோரின் குரல்களில் ஒலிக்கிறது.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தி என்ன பின்னணியில் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். மீண்டும் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அணைந்து கொள்கின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், இப்பொழுது இலங்கையிலே பல இடங்களிலுமே பல விதத்திலுமே வந்து வடக்கு பல இடங்களிலுமே பின்தங்கி இருக்கிறது. இப்பொழுது ஓரளவுக்கு விளையாட்டுத் துறையிலே ஓரளவுக்கு எங்களுடைய ஆட்கள் பிரகாசிக்க தொடங்கியிருந்தாலும் கூட, இந்த இலங்கையின் மிக முக்கியமாக வருவாயாக இருப்பது வந்து உல்லாச பயணத்துறை. இதிலே அபிவிருத்தி திட்டங்கள் என்று பார்க்கின்ற பொழுது தென்கிழக்கு பகுதிகளுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு, ஏறக்குறைய 20 வீதம் வரையான நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு 0.08 அளவிலே தான் இந்த அபிவிருத்தி நிதி ஒதுக்கப்படுகிறது. இது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? இதை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்று கதைத்திருக்கிறார். அந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்து?
1: இல்ல, நிச்சயமாக இன்றைய பாராளுமன்றத்தில் இந்த 25ஆம் ஆண்டிற்கான மாவட்ட ரீதியிலான உல்லாச பயணிகளின் வருகைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது முல்லைத்தீவு மாவட்டம் 25 மாவட்டங்களிலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் 25ஆவது மாவட்டமாகவும், அதற்கு மேலே சற்று 4.5% உடைய வருகையுடையதாக மன்னார் மாவட்டமும் பதிவாகி இருக்கின்றன. இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அபிவிருத்திக்கான தொகையை அல்லது உல்லாச பயணத்தை ஊக்குவிப்பதற்கான தொகையை முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என தனது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக கொண்டு பேசியிருந்தாலும், அதில் குறிப்பிடப்பட்ட விடயத்தின் பிரகாரம் அங்கே குறிப்பாக வடக்கில் உள்ள 5 மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் ஏனைய மாவட்டங்களுடன் போட்டி போடுகின்ற அளவிலான வகையில் இருக்கின்றது. ஆனால் ஏனைய 4 மாவட்டங்களும் 21, 22, 23, 24, 25 என அந்த ஆக குறைந்த தர நிலையில் இருக்கின்றன. இந்த நிலை என்பது மாற்றுவதற்கான தேவை இருக்கின்றது என்பதை காட்டியிருக்கின்றார். இங்கே ஒரு உண்மை தக்க நிற்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த உல்லாச பயணத்துறை தான் இலங்கையின் முதலாய வருமானமாக இருக்கின்றது. போர் போன்ற காலங்களில் அது சற்று மாறுபட்டாலும் ஏனைய காலங்களில் முதலாய வருமானமாக இருக்கின்றது, இருக்க போவது கூட உல்லாச பயணத்துறை. அவ்வாறு இருக்கின்ற உல்லாச பயணத்துறையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மாற்றத்தின் பிரகாரம் யாழ் மாவட்டத்தில் இருந்து விமான பறப்புகள் 2 பறப்புகள் குறைந்தது இந்தியாவிற்கு செல்வதாகவோ, அதே நேரம் கப்பல் போக்குவரத்து 1 முறை இடம்பெறுவதாகவோ இருக்கின்ற தன்மை என்பது இருக்கின்றது. இதன் காரணமாக யாழ்ப்பாணத்தின் நிலைமை என்பது மாறுபட்டு செல்கின்றது. அதைவிட தற்பொழுது இந்த வெளிநாட்டு இந்த உல்லாச பயணிகள் கூட விரும்பி செல்லும் இடமாக நெடுந்தீவு போன்ற தீவு பகுதிகள் எல்லாம் மாறிவிட்டன. அங்கே அவர்கள் சென்று மிகவும் ஒரு அமைதியான காலநிலையை கழிப்பதற்கான திட்டங்களை போட்டு சென்று அனுபவிப்பதை அவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்வதோடு அந்த பிரதேசங்களின் மக்களின் வாழ்வாதாரமும் கூட முன்னேறி வருகின்றது. இந்த நிலையில் இவ்வாறு இந்த மாவட்ட ரீதியில் மிகவும் பின்தங்கிய ரீதியாக இந்த இடங்கள் இருப்பதற்கான முக்கியமான காரணம், முதலாவதாக இந்த முல்லைத்தீவு மண்ணிற்கு செல்லும் பொழுது தமிழர்களை பொறுத்தவரையில் அதற்கு கவலை சூழ்ந்த நிலமாக இருந்தாலும், அங்கே கடற்கரை என்பது மிகவும் பாரிய நிலத்தொழுகையுடையதாகவும், கொக்கு தொழுவாய் போன்ற இடங்கள் எல்லாம் அந்த உல்லாச பயணிகளை அதிகமாக கவரக்கூடியதாகவும், அதே போல மன்னார் போன்ற இடங்கள் அவ்வாறான நிலைமை இருந்த பொழுதும் அங்கே உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால் முதலீடுகள் இல்லாதது முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும். முதலாவது இந்த பிரதேசங்கள் ஏனைய பிரதேசங்களை விட 40 ஆண்டு காலம் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றன. வளர்ச்சி விதத்தில் அவற்றுக்குரிய பாதை செப்பனிடுதல் அல்லது கட்டடங்கள் அமைத்தல் அல்லது வியாபாரங்களை தொடங்குதல், அதாவது ஒரு உல்லாச பயணத்துறை செல்லும் பொழுது அவர்களுக்கு தங்குமிடம் தேவை. தங்குமிடம் தேவையோடு சில வேளைகளில் அவ்வாறு இல்லாமல் ஒரு நாள் சென்று வரக்கூடியதாக இருப்பதானாலும், அதற்குரிய வசதிகள் கட்டுமானங்கள் தெருக்கள் அமைக்கப்படுவது மற்றும் சுத்தம் செய்யப்படுவது போன்றவை எல்லாம் இருக்க வேண்டும். அதை விட அந்த வரவேற்பு விடுதி அல்லது வரவேற்பு அமைவிடங்கள் போன்றவற்றை அந்த மாவட்ட செயலகம் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை, அதற்குரிய நிதி இருக்கின்றது. அந்த நிதியை அவர்கள் அதிகமாக ஒதுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இன்றைய இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தாங்கள் 25ஆவது 24ஆம் இடங்களில் இருப்பதால் அவ்வாறான நிதியை ஒதுக்கினால் தங்களால் கூட உல்லாச பயணத்துறையில் அதிகமாக வரலாமே என்று சொன்னால் காலி கொள்

0: கொழும்பு மற்றும் பல சிங்கள பிரதேசங்களுக்கு 20 வீதமான, நீங்கள் அதனை குறிப்பிட்டிருந்தீர்கள், 20 வீதமான நிதிகள் ஒதுக்கப்படுகின்றன ஒட்டுமொத்த நிதியில் இருந்து. அது நிச்சயமாக அவர்களுடைய இருக்கின்ற திறன்களை கூட மேலதிகமாக திறமைப்படுத்துவதற்கு உதவும். அதே நேரம் இவ்வாறாக ஒன்றுமே இல்லாத இடத்திற்கு வெறுமனே 4 வீத 5 வீத நிதி ஒதுக்கீடு என்பது அந்த உல்லாசப் பயணிகளின் வருகை அளவில் என்பது அது ஒரு தரப்படுத்தல் போன்ற நிலைக்கு கொண்டு வரும் இந்த பயணத்துறையில். எனவேதான் அவ்வாறான ஒரு கோரிக்கை, அதாவது வந்து திட்டமிட்ட வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு உல்லாசம், அது நாளாந்த பயணமாக இருக்கலாம், அல்லது தங்குமிடமாக இருந்தால் தங்குமிடங்கள் அமைக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அதே போன்று இந்த இப்பொழுது எவ்வாறு தென் பகுதி கரையோரங்கள் உல்லாச பயண விடுதிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றனோ அவ்வாறான ஒரு நிலைக்கு வருவதானால் அதீத முதலீடு தேவை. அத்தோடு அந்த கலாச்சாரங்களின் முக்கோணங்களாக இருக்கின்ற பகுதிகள் அல்லது கலாச்சார நிலைகள் இருந்து மாறுபடாத பகுதிகள், தவிர்க்கப்பட்டதான பகுதிகள், ஆலயங்கள் இருக்கலாம், தேவாலயங்கள் இருக்கலாம், பள்ளிவாசல்கள் இருக்கலாம், இந்த மூன்று விடயங்களும் இந்த இடங்களை பொறுத்தவரையில் அந்த கரையோரங்கள் என்பன நிச்சயமாக உல்லாச பயணிகளின் பாவனைக்கு உட்படுத்தப்படாதவையாக இருக்கலாம். ஆனால் அவ்வாறான வேறு இடங்கள் தேடப்படுதல் இருக்க வேண்டும். அதே போன்று தென்னிலங்கையில் உள்ளது போன்ற சீதோஷ்ண நிலை போன்றவை எல்லாம் இல்லை. இப்பொழுது மன்னாரை எடுத்து பார்த்தால் மன்னார் இலங்கையிலே அதிக வெப்பத்தை பெறுகின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது. ஆனால் அங்கே அந்த நாளாந்த அடிப்படையில் சென்று வரக்கூடியதாக கடல்கள் இருக்கின்றன. குறிப்பாக மையப்பகுதிகளில் இந்த விடுதி நிலையங்கள் அமைக்கப்படுமாக இருந்தால் அங்கே செல்பவர்கள் முல்லைத்தீவுக்கு ஒரு நாள் செல்லலாம். அல்ல, முல்லைத்தீவு கடல் என்பது நிச்சயமாக கல் இல்லாத மணல் தரைகளை கொண்டதான நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பாவிக்கின்ற பொழுது நிச்சயமாக இவ்வாறான ஒரு திட்டத்தை கொண்டுள்ளலாம். அதற்கு முதல் உதவியாக இவ்வாறு நிதி ஒதுக்கப்படும் பொழுது சாதாரண ஹோட்டல்கள் அங்கே செல்லக்கூடிய வசதிகள், தனியார்கள் கூட தங்களால் தனியார் விடுதிகளை அமைக்கக்கூடிய வசதிகள் ஏற்படும். அது மற்றும் இந்த வியாபாரங்கள் இப்பொழுது கூறுங்கள், நாளாந்தம் உல்லாச பயணிகள் வருவதாக இருந்தால் தெருவழிகளிலே இளநி விற்பதாக இருக்கட்டும், நீர் விற்பதாகவோ பழம் விற்பதாகவோ அந்த அதையொட்டிய வியாபாரங்கள் எல்லாம் தொடங்கும். அது குறித்ததான ஒரு அக்கறையை தான் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், மிகவும் ஒரு படு பாதகமான முறையில் இந்த உல்லாச பயணத்துறைக்கான நிதியம் என்பது பிரிக்கப்படுகின்றது என்பதை அவர் தனது இந்த உரையில் வெளிப்படுத்தி இருந்தாலும், அரசு கூட அல்லது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இவ்வாறு உல்லாச பயணத்துறை இலங்கையின் ஒட்டுமொத்த வருவாயில் முதலாவது இடத்தில் இருக்கின்ற உல்லாச பயணத்துறையின் ஆக குறைந்த வருமானத்தை பெறுவதாக வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா இருப்பது போன்றது மிகவும் ஒரு அவலமான நிலைமை. யாழ் வட மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மட்டும்தான் அதிகமான உல்லாச பயணத்துறையை பெறுகின்றது. திருக்குணமலை, மட்டக்களப்பு போன்ற கிழக்கு அம்பாறை போன்றவற்றில் அவ்வாறான நிலைமை இல்லை. அங்கே உள்ள 3 மாவட்டங்களும் மிகவும் அதிகமான அளவில் உல்லாச பயணிகளை பெறுகின்றன. அதற்கான அந்த அடிப்படை வசதிகள் என்பன அங்கே ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுவிட்டதா. ஆனால் இங்கே உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த 4 மாவட்டங்களுக்கும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படும் பொழுதுதான் அவ்வாறான நிலைமை ஏற்படும். அதுதான் உண்மையான நிலைமை.
1: நீங்கள் குறிப்பிடுவதை பார்க்க இன்னொரு விடயம் பின்புலமாக இருக்கிறது. காரணம், மற்ற இடங்களிலே ஓரளவுக்கு அவர்கள் பௌத்த மதத்தை பரவலாக நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மன்னார் அல்லது முல்லைத்தீவு இந்த மாவட்டங்களிலே இன்னும் அவர்கள் அதை ஸ்திரப்படுத்தவில்லை. அதற்காக ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறார்களா? அந்த காலம் வரும் தானே, அல்லது அதை அவர்கள் நிர்மாணிக்கும் வரை அவர்கள் காலம் தாழ்த்துகிறார்களா?
0: இல்லை, அதாவது 2009 வரை இந்த பகுதிகள் என்பன நிச்சயமாக போரின் பாதிப்பை உடைய பகுதிகளாக இருந்ததை ஒரு காரணமாக அவர்கள் காட்டி அதனை தாமதப்படுத்தினாலும், அதன் பிறகான காலத்தில் கூட இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை. இது உண்மையிலேயே தமிழ் அரசியல்வாதிகளையும் தமிழ் அரச உத்தியோகர்களும் சாரும். ஏனென்றால் அவர்கள் கூட இவ்வாறான திட்டங்கள், அதாவது நீர் குடாக்கள் இருக்கின்ற லகூன்ஸ் எனப்படுகின்ற அந்த தென்பகுதியில் அதிகமாக விரும்பி செல்கின்ற அந்த நீர் நிலைகளாக நன்னீரும் கடல் நீரும் கலக்கின்ற பகுதிகள் போன்றவை இருக்கின்றன. அதே போன்று அந்த மீன்பிடி இல்லாத மிகவும் நீண்ட தூரத்திற்கு இருக்கின்ற அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத கடற்கரைகள் இருக்கின்றன. எனவே அங்கே மலசல வசதி கூட வசதிகள் மற்றும் சென்று வருவதற்கான தூய்மையான வசதிகளை செய்து கொடுத்தல் போன்றவற்றை செய்தால் இது நிச்சயமாக இடம்பெறும். பௌத்த மதத்தின் பிரசன்னம் என்பது முல்லைத்தீவில் கொக்குழாய் நாயாறு போன்ற இடங்களில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அல்லது சிலாவத்துறை வரையிலான பகுதிகளில் அது அதிகமாக அதாவது 10,000 மேற்பட்டவர்கள் அங்கே இருப்பதான நிலைமை இருப்பதாகத்தான் நான் நம்புகின்றேன். மன்னாரில் கூட அவ்வாறான நிலைமை, மன்னாரில் 3-4 இனங்கள் அப்படி தொடர்ந்து 4 இனங்களும் இருக்கின்றன. குறிப்பாக கிறிஸ்தவ இதமாக இருக்கட்டும், முஸ்லிம் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், பௌத்தர்கள் மிகவும் குறைவு, இந்துக்களாக இருக்கட்டும், இந்த 3 இனங்களும் பெரிய அளவில் இருக்கின்றன. வவுனியாவை பொறுத்தவரையில் மாறாக 4 இனங்களும் அந்த சம அளவில் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த மதம் என்பதை கடந்து இந்த பகுதிகளுக்கான அபிவிருத்திக்கான அதாவது அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு பாரிய முதலீட்டை செய்யாமல் தவித்து வருவதே இந்த பகுதிகள் தவிர்க்கப்படுவதற்கான காரணம். ஆனால் அவ்வாறான முதலீடுகள் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை.
1: சரி, நன்றி சுரேஷ் சர்மா இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
0: நன்றி கமல், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.
1: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு இணைந்து தகவல்களை பரிமாறிக்கொண்டவர் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-3002-94-94.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikkira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk, thanks.
5: Chellam illa dad, Selvam.
4: Chari, chari.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
8: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444, 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
10: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
1: கழக நேரம் 10:45. நேர்கள் 11 மணிக்கு திரைப்புதிர நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 20°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 13 km வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உலர்நிலை 21°C இருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 13°C பதிவாகும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜூலை மாதம் 24ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 26°C பதிவாகும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. அதேபோல் நாளைய பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அன்றைய நாளின் பின்னிரவிலே அதி குறைந்த வெப்பநிலையாக 18°C பதிவாகும். தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் இல்லை. நள்ளிரவின் பின்னரும் தொடர்ந்தும் 180.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது.

0: காதுக்கினிய இளைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல்.
1: தொடர்ந்தும் உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவித்து வருகின்ற சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனங்கள், அந்த வகையிலே பல கலைஞர்களை பல ஆண்டுகளிலுமே பல சிஎம்ஆரின் ஆரம்ப காலத்திலிருந்து பல போட்டிகளை, ஸ்டார் சர்ச் போன்ற போட்டிகளை நடத்தி அதிலே தெரிவாகின்ற கலைஞர்களுக்கு இசைத்தட்டுக்களிலே பாடுகின்ற வாய்ப்பை வழங்கியிருந்தது. அப்படி பல பாடல்களை சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனங்கள் தயாரித்து வழங்கியிருந்தன. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுதும் கூட டிவிஐ நிகழ்ச்சியிலே மியூசிக் கனெக்ஷன் நிகழ்ச்சியின் மூலமாக வளர்ந்து வருகின்ற அடுத்த தலைமுறை கலைஞர்களையும் ஊக்குவித்து வருகிறது சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனங்கள். அந்த நிகழ்ச்சிகளிலே நீங்களும் கூட கலந்து சிறப்பிப்பதோடு தொலைபேசி வாயிலாக இணைந்து பாடுகின்ற கலைஞர்களை ஊக்கப்படுத்தலாம், அவர்களுக்கு உங்கள் உற்சாகத்தை வழங்கலாம். அதேவேளை உங்களுக்கு பிடித்த பாடல்களை அவர்களிடம் வேண்டுகோளாக வைத்து அதன் மூலமாக இந்த பாடல்களை கூட கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பையும் வழங்கி வருகிறது டிவிஐ நிறுவனம். இது பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் மியூசிக் கனெக்ஷன் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த நிகழ்ச்சி நேரத்திலே நேயர்களும் இணைந்து தொலைபேசி வாயிலாக இணைந்து அந்த நிகழ்ச்சியிலே பார்வையிடுவதோடு அந்த கலைஞர்களையும் ஊக்குவிக்கலாம், நீங்களும் மகிழ்ச்சி அடையலாம். அந்த வகையிலே அடுத்து ஒழிக்கின்ற பாடல் 2013 சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனங்களால் வெளியிடப்பட்ட ஒரு பாடல். பாடலை சங்கீதா ராமச்சந்திரன் பாடியிருக்கின்றார். பாடல் காணிசை ஜாவித் அலி வழங்கியிருக்கின்றார். பாடல் வரிகள் சதீஷ்காந்த், தம்பிரத்னம்.

0: ஒழித்த பாடல் 2013 சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனங்கள் போட்டி நடத்தி அதிலே தெரிவாகிய பாடகி சங்கீதா ராமச்சந்திரன் பாடியது. பாடல்கான இசை ஜாவித் அலி, பாடல்கான பாடல் வரிகள் சதீஷ்காந்த் தம்பிரட்னம். இப்படி நிறைய பாடல்களை சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனங்கள் வருடா வருடம் போட்டிகள் மூலம் தெரிவாகின்ற கலைஞர்களை கொண்டு உருவாக்கி பாடியிருக்கிறது. அதன் வாயிலாக தற்பொழுது யூடியூப் தளங்களிலும் கூட இந்த பாடல்களை நேர்கள் பார்த்தும் கேட்டும் ரசிக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு நீங்கள் டிவிஐ ஹெச்டியின் யூடியூப் தளத்துக்கு சென்று அங்கே உங்களுக்கு பிடித்த பாடல்களை பார்த்து ரசிக்கலாம். அந்த பாடல்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதன் மூலம் அந்த கலைஞர்களையும் அந்த அவர்களுடைய அந்த ஆகத்தையும் நீங்கள் ஊக்குவிக்கலாம்.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ ஹெச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ ஹெச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
5: சுகந்தன் 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 முதல் 50 மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1 காலை 9 முதல் இலக்கம் 85 பேர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பேர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.

ஒழிக்கும் அப்பாடல் வாணி ஜெயராம் பாடியது நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்திற்காக. பாடல்கான இசை எம் எல் ஸ்ரீகாந்த், பாடல் வரிகள் உடுமலை ஏ எஸ் மணி. இது 1974 இசை தட்டு வெளியானது. 2 வருடங்கள் கழித்து 1976 திரைப்படம் வெளியானது.

கலை நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். நடப்பு 2026 ஆண்டில் 250,000 இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதை பிரதான இலக்காக கொண்டு தீவிரமாக செயற்பட்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பங்கேற்புடன் கூட்டு எதிர்க்கட்சிகளின் விசேட கூட்டம் ஒன்று இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை புனரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழக வெற்றிக்கழக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவுடனான வர்த்தகப் போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கனடிய குடும்பங்கள், தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களை பாதுகாக்கவும் ஆதரிக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கனடா மேற்கொள்ளும் என்று பிரதமர் மாகாணி தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பிரதமராக விரும்புகின்றேன் என பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

காலை நேரம் 11:03 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது முதல் வானொலிக்கு வருகிறது திரைப்புதிர் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. 416-593-0055. சில தரவுகள் வழங்கப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு திரைப்படத்தை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. கவனத்தில் கொள்ளுங்கள், இது ஒரு வேடிக்கை நிகழ்ச்சி மாத்திரமே. சரி, இந்த நிகழ்ச்சியிலே நான் முதலில் வழங்குகின்ற தரவுகளை பார்த்துவிடலாம். 3 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், ஒரே ஒரு சொல்லாக இருக்கிறது. 3 எழுத்துக்கள் கொண்ட ஒரு சொல் திரைப்படம், ஒரு நட்சத்திரத்தின் பெயர். 3 எழுத்துக்கள், ஒரே ஒரு சொல், ஓர் நட்சத்திரத்தின் பெயர். திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 416-593-0055. 3 எழுத்துக்கள், ஒரே சொல், ஓர் நட்சத்திரத்தின் பெயர். இது இரண்டு விதத்திலே அர்த்தப்படலாம். ஓர் நட்சத்திரத்தின் பெயர் அலையுங்கள். 416-593-0055. படிக்கிறது பாடல் ஓ சுகுமாரி திரைப்படத்திலிருந்து, யாது கிருஷ்ணாவின் குரலில்.

0: ஒழித்த பாடல் ஓ சுகுமாரி திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. பாடலை யாது கிருஷ்ணன் பாடியிருந்தார். நேர்கள் கட்டுக்கொண்டு புதுசிய மார்த்தமிழ் எஃப்எம் 101.3. இது திரைப்புதிர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே பல நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். சந்திக்கலாம் அவர்களை. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: ராகவன்.
0: ராகவன், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
1: முத்து.
0: முத்து என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, நன்றி ராகவன் இணைந்து கொண்டதற்கு.
1: நன்றி,
0: வணக்கம். நிகழ்ச்சி நினைத்து வருகின்றார் தனியர். வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமாம், இது சுரேஷ் ரேவதி நடித்த படமா?
0: சுரேஷ் ரேவதி. ம், ஆமாம்.
2: அதே ரேவதி படம்.
0: அதே ரேவதி படம்.
2: சாரி சாரி, ரேவதி படம். அது நல்ல பாட்டு இருக்கு. அக்காளி நெஞ்சுக்குள்ளே டிக் டிக் டிக். நல்ல பாட்டு.
0: அது மணிக்கூடல்ல
2: பாட்டு. பாட்டு.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து வருகின்றார் தனியர். வணக்கம்.
3: நீங்களும்
0: ரேவதி என்றுதான் கூறியிருக்கிறீர்கள். சரி, ஒரே ஒரு நேயர் முத்து குறிப்பிட்டிருக்கார். நன்றி இணைந்து கொண்டதற்கு. ஆமாம், அந்த ஒரு நேயர் முத்து என்று குறிப்பிட்டிருந்தார். அது பிழையான திரைப்படம். ரேவதி என்பது சரியான திரைப்படம். சரி, இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கும். அதற்கு முன்னதாக விளம்பரங்கள் ஒளிபரப்பாகும்.
4: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
10: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: கலைஞர் நேரம் 11:12. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகமில் திரைப்புதிர் போட்டி நிகழ்ச்சி. அது ரேவதி திரைப்படம். 1986 வந்தது. ஒரு நட்சத்திரத்தின் பெயர் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆமாம், ஒரு நடிகையின் பெயரும் கூட. அதே வேளை சாஸ்திரம் பார்க்கின்ற பொழுது அதிலும் கூட ரேவதி நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. இந்த திரைப்படத்துக்கான இசையை சங்கர் கணேஷ் வழங்கியிருந்தார். திரைப்படத்தை சுந்தர் ஜே விஜயன் இயக்கியிருந்தார். சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்குகின்றேன். இது சில வழிகளிலே இலகுவான திரைப்படமாக கூட இருக்கலாம், பார்க்கலாம். சரி, இது ஒரு ஆங்கில சொல், தமிழிலே இரண்டு எழுத்துக்களிலே வந்திருக்கிறது. ஒரே சொல் கொண்ட திரைப்படம், ஆங்கில சொல் தமிழிலே இரண்டு எழுத்துக்களில் வந்திருக்கிறது. இது ஒரு சொல் கொண்ட திரைப்படம். கிரிக்கெட் விளையாட்டில் எண்ணிக்கையை குறிக்கும் சொல், கிரிக்கெட் விளையாட்டில் எண்ணிக்கையை எண்ணிக்கையை குறிக்கும் சொல், ஓட்டத்தை குறிக்கும் சொல். சரி, அலையுங்கள் 4165935055 4165935055 ஒலிக்கிறது டிக் டிக் டிக் பாடல்.

0: கலைஞர் நேரம் 11:18 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைப்புதிர் நிகழ்ச்சி. சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம் மீண்டும். வணக்கம்.
1: வணக்கம் கமலண்ணே, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். யார் கதைக்கிறீர்கள்?
1: சிவா. சிவா
0: சிவா, திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா சிவா?
1: வேறு என்ன படம்? ரன் தான்.
0: ரன் தான் என்று சொல்லி இருக்கிறீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சி நினைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமாம், அதே சிவா சொன்ன அதே ரன் தான்.
0: அதே ரன் தான். சரி, நிகழ்ச்சி நினைந்து கொள்கின்ற அடுத்த நேர், கலையகத்தை விட்டு ஓட முடியாது, எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கின்றன. சரி, நன்றி. சரி, நன்றி. தேவகுமார் நிகழ்ச்சி நடத்த நேர், வணக்கம். ரன் அண்ணா. சரி, நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர், வணக்கம். வணக்கம். அனைவருமே சரியான திரைப்படத்தை கண்டு தெரிவித்திருக்கிறார்கள். அது ரன் என்பது சரியான திரைப்படம். அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகள் வரும். அதற்கு முன்னதாக விளம்பரங்கள் ஒளிபரப்பாகும்.
3: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
8: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
0: கலைக நேரம் 11:22 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் திரைப்புதிர் போட்டி நிகழ்ச்சி. சரி, அது ரன் திரைப்படம். மாதவன், மீரா, ஜஸ்மின், விவேக் ரகுவரன் மற்றும் பலர் நடித்த திரைப்படம். வித்யாசாகரின் இசை. திரைப்படத்தை என் லிங்குசாமி இயக்கியிருந்தார். சரி, நீ அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கி விடுகின்றேன். இதுவும் கண்டுபிடிப்பதற்கு இலகுவான திரைப்படமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி, 7 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், 2 சொற்கள். 7 எழுத்துக்கள், 2 சொற்கள், இரண்டும் ஆங்கில சொற்கள். ஆனால் இங்கே தரப்படுகின்ற எழுத்துக்களின் எண்ணிக்கை தமிழிலே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இது இரண்டுமே ஆங்கில சொற்கள், ஆனால் தரப்படுகின்ற எழுத்துக்களின் எண்ணிக்கை தமிழிலே என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. முதல் 3 எழுத்து சொல் வாடகை வாகனம். முதல் 3 எழுத்து சொல் வாடகை வாகனம். 2வது 4 எழுத்து சொல் சாரதி. 7 எழுத்துக்கள், 2 சொற்கள், 2 ஆங்கில சொற்கள். ஆனால் இங்கே தரப்படுகின்ற எழுத்துக்களின் எண்ணிக்கை தமிழிலே வருவதைத்தான் தந்திருக்கின்றேன். 3 எழுத்து முதலாவது 3 எழுத்து சொல் வாடகை வாகனம், 2வது 4 எழுத்து சொல் சாரதி. அலையுங்கள் 416-593-0055 416-593-0055 ஒழிக்கிறது ரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: காலை நேரம் 11:28 நேரங்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சரி, நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? முல்லை சிங்கம். திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
1: நினைக்கிறேன்.
0: அப்படி ஒரு திரைப்படம் வந்ததா? மாறிவிட்டது. சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. நிறுத்தினார் தனியர். வணக்கம்.
2: வணக்கம் சுந்தரி.
0: சுந்தரி, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆட்டோ டிரைவர்.
0: ஆட்டோ டிரைவர் என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர். வணக்கம். யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? கேள்வியா அல்லது விடையா? கேள்விதான். ஆமாம் ஆமாம், ஸ்ரீதேவி நடித்த திரைப்படம்.
2: நடித்த இருவரும்
0: டாக்ஸி டிரைவர். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமாம், டாக்ஸி டிரைவர்.
0: டாக்ஸி டிரைவர் என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். சரி, நன்றி. ஆமாம், மனிந்து கொண்ட இரண்டு நேர்கள் சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். டாக்ஸி டிரைவர் என்பது சரியான திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கவிருக்கிறது. அதற்கு முன்னதாக அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கிவிடுகிறேன், கவனமாக கேளுங்கள். 4 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், 4 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், ஒரு சொல், 4 எழுத்துக்கள், ஒரே ஒரு சொல். இந்திரனையும் தேவர்களையும் காப்பாற்றுவதற்காக கடவுள் எடுத்த அவதாரம். இந்திரனையும் தேவர்களையும் காப்பாற்றுவதற்காக வந்த அவதாரம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். சரி, திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 416-593-0055. ஒலிக்கிறது டாக்ஸி டிரைவர் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர்.

0: உலகம் முழுவதும் 101.3 FM. கலையக நேரம் 11:35 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். யோகா
0: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
1: நீங்க மூன்று எழுத்து சொன்னீங்களா, நாலு எழுத்து சொன்னீங்களா?
0: கேள்வியா விடையா?
1: இது கேள்வி. கேள்வி கேள்வி.
0: நான்கு எழுத்து திரைப்படம்.
1: நான்கு எழுத்தா? யார் நடித்தது
0: இது? ஜெய் பிரியா ஆனந்த்.
1: மலையாள டப்பிங் படமா இது?
0: அது பற்றிய விவரங்கள் எனக்கு தெரியவில்லை.
1: யார் நடித்தது சொன்னீங்க?
0: ஜெய் பிரியா ஆனந்த். வாமணன் என்று கூறியிருக்கிறீர்கள்.
1: வராக வராகம் வந்து இருந்த படம், அது மலையாள டப்பிங் படம்.
0: வாமணன் 1, 2
1: வாமணன் நாலு எழுத்து தான் சொன்னீங்க?
0: நான்கு எழுத்துக்கள்
1: தான். வாமணன் நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து நடத்தினர். வணக்கம்.
2: விஜயான் நடித்த படம் இல்லையா இது?
0: யார் நடித்த திரைப்படம்?
2: விஜயகாந்த்
0: நடித்த திரைப்படம் அல்ல இது, ஜெய் பிரியா ஆனந்த் நடித்த திரைப்படம். அப்படி என்றால் வாமனன் தான். சரி.
2: ஆமா. இந்த நரசிம்மாண்டர் படம், விஜயகாந்த் நடித்த படம்.

0: அது ஐந்து எழுத்துக்கள் இல்லையா? சரி, நன்றி தேவகுமார். ஆமாம், அது வாமணன் என்பது சரியான திரைப்படம். 2009 திரைக்கு வந்திருக்கிறது. இது ஜெயப்பிரியா, ஆனந்த், லட்சுமி ராய், ரகுமான், யுவன் சங்கர்ராஜா இசையிலே, ஹாமடின் இயக்கத்திலே இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கலாம். ஐந்து எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், ஐந்து எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், ஒரே சொல்லாக இருக்கிறது. ஐந்து எழுத்துக்கள் ஒரு சொல், இசை சமர்ப்பணம். ஐந்து எழுத்துக்கள் ஒரு சொல், இசை சமர்ப்பணம். திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 416-593-0055. நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள 416-593-0055. இசை சமர்ப்பணம், ஐந்து எழுத்துக்கள் ஒரு சொல் கொண்ட திரைப்படம். விளம்பரங்களை அடுத்து பாடல் ஒலிக்கும், அதனைத் தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
3: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
4: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 முன்னோடிகள்.
4: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
6: Everything okay? No problem, Dijanam.
7: Bar kalamu closing da, tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
10: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
11: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
12: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
11: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
12: ஏசியா கோல்ட் இங்க்,
11: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
12: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
11: இடோபிகோ,
12: 416-746-2742.
0: ஐந்து எழுத்துக்களை கொண்ட திரைப்படம், இசை சமர்ப்பணம் என்று கூறியிருந்தேன். நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித கொள்ளலாம். அழைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. இப்பொழுது ஒலிக்கிறது வாமன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: காலை நேரம் 11:46 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: பிரணவன்.
0: பிரணவன், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
1: யார் நடித்த திரைப்படம்
0: இது? முரளி, நளினி, சத்யராஜ், கவுண்டமணி,
1: கீதாஞ்சலி.
0: கீதாஞ்சலி என்று கூறியிருக்கிறீர்கள். நன்றி பிரணவன். நிகழ்ச்சி நடந்து கொள்கிற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமாம், கே ரங்கராஜ் இயக்கிய படம் தானே.
0: அதே கீதாஞ்சலி. நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம். காந்தி கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: முரளி நடித்தேன்.
0: கீதாஞ்சலி தான். முரளி நடித்தால்
3: இளையராஜா பாடலாம் கூட இருக்காது.
0: ஆமா, அனைத்து பாடலுமே இளையராஜா பாடியதான். சரி, நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: தேவகுமார் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? கீதாஞ்சலி. நன்றி தேவகுமார். நிகழ்ச்சி இருந்து கொள்கிற அடுத்த நேர் வணக்கம். சுந்தரி கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? சரி, கீதாஞ்சலி என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். நன்றி சுந்தரி.
2: நன்றி,
0: வணக்கம். சரி, திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது பாடல் இளையராஜா, சித்ரா ஆகியோரின் குரல்களில். அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கிவிடுகின்ற எனது நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற திரைப்படமாக இருக்கும் 6 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் ஒரே ஒரு சொல். 6 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் ஒரே ஒரு சொல். நாரதர் கொண்டு வந்து கொடுத்தது சரவணனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் பிரச்சனையானது. 6 எழுத்துக்கள் ஒரு சொல் கொண்ட திரைப்படம் நாரதர் கொண்டு வந்து கொடுத்தது சரவணனுக்கும் அவனது குடும்பத்துக்கும் பிரச்சனையானது. திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள் 416-593-0055.

0: சரி, நிகழ்ச்சியை இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். யோகா
0: யோகா கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
1: ஆமாம், ஆக்கிராஜ் நடிச்ச படம் தானே?
0: ஆமாம்.
1: ஞானப்பழம்.
0: ஞானப்பழம், வாழைப்பழமா ஞானப்பழமா?
1: ஞானப்பழம்.
0: சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கிற நார்த்தனியர் வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமாம், ஞானப்பழம்.
0: ஞானப்பழம், சரி. ஆமாம், மணிந்து கொண்ட இரண்டு நேர்களுமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது ஞானப்பழம் என்பது சரியான திரைப்படம். விளம்பரங்களை தந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும்.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 4167002222 J.CA. கனடாவில் நாடு கடந்த தமிழில அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
8: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
9: Veggies fresher, price bester, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
10: 9699 James Street, Maple
9: 905-417-6069.
10: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
0: கலக நேரம் 11:55 ஒலிக்கிறது ஞானப்படம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
11: யாரோ

காலை நேரம் 12 மணி 2 நிமிடம். மற்றொரு புதிய ஒரு நாளுக்குள்ள பிரசித்திருக்கின்றோம். ஜூலை 24 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாகாமே இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அதேபோல் இன்றைய நாளிலே பிறந்தநாள் சிவநாள் ஆகியவற்றை கொண்டாட வருகின்ற அன்பு உள்ளங்களுக்கு அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 18 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தளத்திற்கு 12 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். தொடர்ந்து 13 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை வீழ்ச்சியடையும். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளின் பகல் பொழுதிலே அதிகுடி வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய நாளின் பகல் பொழுது சூரியொளி நிரம்பியதாக இருக்கும். பின்னர் இன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸ் இருக்கும். வானம் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே எதுவித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து 180.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது.

0: காலை நேரம் 12:04 நிமிடம் இப்பொழுது முதல் வாண்டிக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பிக்க 416-593-0055 நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற முதலாவது நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செவந்தி கலைக்கிறன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி செவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: சலீம் திரைப்படத்தில இருந்து உலகம் உன்னை கையை கழுவினாலும்.
0: சரி, இது உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது. பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு பிரபு, பாடல் காணிசை விஜய் ஆண்டனி, பாடல் வரிகள் அண்ணாமலை.

0: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிஸ்ஸிசாகா பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0 9-5-6-6-7-7-2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0 2-0-0

0: கலக நேரம் 12:11 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தேவகுமார்.
0: தேவகுமார், என்ன பாடல்திரோடு வந்திருக்கிறீர்கள்? யாரை சொல்லுகிறீர்கள்? பாடல் தானே? பாடல் தான். சரி, ஏதோ ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல் கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சுப்லாசினி, பாடல் காணிசை ஷோன் ராலன், பாடல் வரிகள் மோகன் ராஜன்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப வந்து திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: காலை நேரம் 12:15 நேர்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சி அறிந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: யோகா, என்ன பாடல திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு கவிஞர் மேத்தாட வரிகளை இசை ஞான இதை செய்யல ஆண்டான் அடிமை படத்தில் இருந்து உந்தன் ராஜ்யத்தில் அந்த பட்டுக்கப்பா.
0: சரி, இது உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு இசைஞானி இளையராஜா குழுவினர்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
4: கலைய நேரம் 12:21 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 அலைவரிசையில். உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் கமல், இது பத்மன்.
4: பத்மன், என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்? பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது பாடல். பாடலோடு எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: கலைஞர் நேரம் 12:27 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: கண்ணன் தொலைபேசியை கையில் எடுத்து பேசுகிறீர்களா? நீங்கள் கதைப்பது தெளிவில்லாமல் இருக்கிறது. இல்லை, இப்பொழுதும் அப்படித்தான் எதிரொலிக்கிறது. சரி, என்ன திரைப்பட பாடல், என்ன பாடல்? சரி, இது உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகளங்கள் மீண்டும் சந்திக்கலாம். ஒழிக்கும் பாடலோடு கோவை கமலா, வடிவேலு, சிம்பு குழுவினர்.
2: ஏ ஊரை விட்டு, உறவை விட்டு, சாதி விட்டு, சாமி விட்டு, எல்லை விட்டு, கொல்ல விட்டு, மானம் விட்டு, ஈனம் விட்டு, மனச மட்டும் பாக்குமடா காது, நல்ல மனச மட்டும் பாக்குமடா காது.
3: என்னத்த சொல்ல வர்ற?

0: மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி ஜூலை 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
3: 416-700-2222
4: J.CA. CM தமிழ் FM 101.3.
5: கலைக நேரம் 12:34 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், நான் சுந்தரி அழைக்கிறேன்.
5: சுந்தரி, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
6: பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசுது பூ ஒன்று.
5: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மட்டும் சந்திக்கலாம்.
6: நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடல் கனவே கலையாதே திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஹரிஹரனின் குரலில் ஒழிக்கிறது.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: Everything okay, no problem. And Dijinam.
2: Bar Klamu closing that. Adikiranadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adikavati Selthi Kundarakandirkada. Ungal mortgage gade, Wangi Kimatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
1: Last minute left. Closing day, the brothers, Chelladuk, thanks.
2: Chellamiladat, Selvam.
1: Cherry.
5: Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction. Patchigichigal Anitirkum, Mundu Vidangalil Survey. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. Mundu Vidangalil, Dr. Sabhavathi Ravindran.
6: கலைஞர் நேரம் 12:42 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்
7: இருக்கிறோம்
6: காந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நானும் நலமா இருக்குது.
6: என்ன பாடல் தெரிவு?
7: எனக்கு அந்த பழைய பாயம்புலி படத்துல ஆடி மாச காத்தடிச்ச
6: ஆடி மாசத்துக்காக அந்த பாடல பாடல் கேட்டு மகிழுங்கள். மேடம் சந்திக்கலாம்.
7: நன்றி,
6: வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: கடைக நேரம் 12:47 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தமிழ் பாடல்.
0: என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: அவனுக்கு தான் தெரியும் ஆரம்ப முடியும் பாரதி பிரபாகண்ட சாய்ந்த இதுல கவிஞர் வாடியொழியின் ஒரு கவிதை உண்டு, எழுதி வாய்ச்சவர், எழுதி வாய்ச்சவர் அவர் ஒரு டபுள் மீனிங் தரணும். அதுக்கு பிரபாகரன் பற்றி தான் படிதாக எழுதியிருக்கு. நான் பார்த்து பாருங்க நீங்கள்.
0: சரி, நன்றி நன்றி. இது உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள். ஒழிக்கும் பாடலோட எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: கலைஞர் நேரம் 12:53 இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைந்து கொள்கின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் கலியுவவர்தான் கேட்கிறேன்.
0: என்ன பாடல் தெரியும்?
1: படம் போக்கிரி பாட்டு மாம்பழமா மாம்பழம். நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். திங்கக்கிழமை எங்களோட செந்தில் நாதன் அந்த உலகம் ஒரு நிகழ்ச்சியில வரைக்கும் நான் பவுனியாவா பேச்சு.
0: சரி, அது பிறகு ஒரு நேரத்தில் கதைக்கலாம் ஐயா. நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற நேரம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி. கழக நேரம் 12:53. அவருடைய திருவிழை ஒழிக்கிறது பாடல். இந்த பாடலோடு இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. இது நானும் விடைபெறுகின்ற நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து கழகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன் காத்திருக்கிறார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.

0: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையண்டுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம். 416-903-9999.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சல்டேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: நேரம் 1:02.
5: CMR
4: தமிழகம் செய்தி சுருக்கம். உயர்நீதிமன்ற மற்றும் மென்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது நீடிக்கும் அரசாங்கத்தின் யோசனை தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் நடத்தும் விசேட கலந்துரையாடல் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கல்வித்துறை சீர்திருத்தங்களை முன்வைத்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய சோனம் வாங் சு மத்திய அமைச்சர்களின் உறுதிமொழியை அடுத்து தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். ஆள்கடத்தல் தொடர்பான விசாரணையில் மிஸ்ஸாகச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது 12வது நாளாக தொடரும் அமெரிக்காவின் தாக்குதல்களில் நேற்று ஈரானின் எல்லையிலுள்ள ஷலம்கே நகரில் நடந்த தாக்குதலில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். தொடர்ந்த பின்பாகத்தில் 18 பாக செலுத்ததாக இருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செலுத்ததாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 26 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. 28 பாக செலுத்ததாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 18 பாக செலுத்ததாக குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஒளியோடு முகில் குற்றம் மீது காணப்படும் மழைக்குரிய வாய்ப்புகள் 2 நாட்களுமே இருக்கின்றன. சனிக்கிழமை 27 பாக செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 26 பாக செல்சியஸ். இன்று ஜூலை மாதம் 24 தேதி. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று 24 தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரைக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 2 டாப் 5 நிகழ்ச்சி உங்களுக்காக 5 பாடல்களின் தொடக்க வரிகள் ஒலிபரப்பாகும். நீங்கள் 3 பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தெரிவிக்கின்ற பாடல்களுக்கு நாங்கள் புள்ளிகளின் அடிப்படையிலும் 3வது, 2வது, 1வது பாடல்கள் முழுமையாக ஒலிபரப்பாகும். 3 இதயநாதம், 4 உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 வரை வைகரை வசந்த ஒலிபரப்பாகும். 6 9 வரை 19 காலை என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து சுவலதா பாடுகின்ற பாடலோடு தொடங்குகிறது.

0: நேரம் 1:10 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நேர்கள் கேட்கிருப்பது
1: ஒரே கன்ஃபியூஸ்.
2: அந்த பாட்டு தான்,
1: அந்த பாட்டு தான், இல்லை இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான். என்ன பாடல் இந்த பாடல்,
0: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியிலே ஒரு பாடலின் இடைவெளி ஒலிபரப்பாகும். தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165935 இதோ உங்களுக்காக.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4165935
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: பிரம்டன் பிசிசாக மக்களுக்காக ஏசில்க் எஃப்ஆர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை மாதம் 23-24-25 வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் திரும்பும் அழகு நிறைந்த ஆடைத் தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏசில்க் எஃப்ஆர். உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3-02-94-94.
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன் 9054568433.

0: நேரம் ஒரு மணி 15 நிமிடம் சாரி ஒலித்த பாடல் என்ன பாடல் என்று தெரிவிக்க வந்திருக்கும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்க, என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள் ரஞ்சன்?
1: நான் சண்டைக்கு வரவே இல்லை.
0: சண்டைக்கு வரவே இல்லையா?
1: இல்லை.
0: ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை தானே கோழியும் பயன்படுத்தினால் சரி. அனுபவம் நன்றி. ஆ சரியா, சரி நன்றி. அடுத்த நீரை சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
2: சண்முகம் ராமநாதன்
0: சொல்லுங்கள். சண்முகம், அந்த பாடல் தான் சொல்லியிருக்கீர்கள். சரி பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த நீரை சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: குமார் வைக்கின்றேன்.
0: குமார் சொல்லுங்கள்.
3: அதே பாட்டு தான், கொஞ்சம் என்ன கொல்லையா
0: கொல்லையான்னு சொல்லி பார்த்தீங்களா? கூப்பிட்டு கொல்ல போடுறாரு, என்ன
3: செய்யறேன்.
0: சரி, நல்லா தற்கொலை செய்யக்கூடாததுக்காக கூப்பிட்டு கொல்ல பண்ணுகிறேன். சாரி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள். அந்த சண்டை கோழி தான் சொல்லியிருக்கிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி. ஆமாம், அனைத்தினருக்குமே சரியாகத்தான் சொல்லியிருக்கார்கள். ஆயுத எழுத்து திரைப்படத்தில் மதுஸ்ரீ மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் பாடிய பாடல் வைரமுத்து. பாடல் வரிகள் இது உங்களுக்காக பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 1:21 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாரி, நிகழ்ச்சியிலே
2: என்ன பாடல் இந்த பாடல்
1: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலின் இடைவெறி ஒலிபரப்பாகிறது. தொடக்க வரியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-593-0055 இதோ

0: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
0: நிறவருமணி 24 நிமிடம் சீமா தமிழகம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பாடல் இந்த பாடல்?
4: நீ வருவாய் என்ன?
0: இல்லை, பாடலை கேட்கிறேன். பாடல் தான் சொன்னீர்களா? நான் அங்கு வேறு யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நினைத்து விட்டேன். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்ட வைக்கேன். அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், நீ வருவாய் என்று தான் நானும் எதிர்பார்த்திருந்தேன். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்ட வைக்க. அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், ராஜா சொல்லுங்கள்.
5: அதே
0: பாடல் தான் சொல்லிக்கிறேன். நன்றி, அடுத்த நீர் சந்திப்பு. வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், சரி, எனவே நீ வருவாய் தான். சரி, பார்ப்போம். வருவாயா அல்லது வருவாரா? வருவாய் என்று சொன்னால் வருமானமாக போய்விடும். அடுத்த நீர் சந்திப்பு. வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், திருவகுமார் சொல்லுங்கள்.
6: நீ வருவாய் என நான் இருந்தேன், மறந்தாய் என நான் அறியேன்.
0: அந்த பாடம் சொல்லிக்கிறீர்கள். சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்க. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள்,
7: குமார்.
0: குமார் சொல்லுங்கள்.
7: கண்கள் உறங்கவில்லை, இமைகள் சாலவில்லை.
0: அதெல்லாம் விழுதிலிருந்து வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? நீங்களும் வருவாய் என்று நாங்களும் இருந்தோம். சாரி என்று சொல்லி இருக்கிறீர்கள். அடுத்த நீரை சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், சொல்லுங்கள், என்ன பாடல் நினைக்கிறீர்கள்?
7: நீ வருவாய் என்று எதிர்பார்க்கிறேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க. ஆமாம், கல்யாணி மேனன் பாடிய பாடல் இதோ உங்களுக்காக ஓடிக்கிறதே.

0: சிஎம்ஆர் தமிழ் நேரம் ஒரு மணி 30 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 பிற்பாகத்திலே இப்பொழுது 17 பாக சிறிதாக இருக்கிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக சிறிதாக குறைவடைந்து மீண்டும் இன்றைய பகல் பொழுது 26 பாக சிறிதாக இருக்கும். சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். 26 பாக சிறிதாக இருந்தாலும் 28 பாக சிறிதாக உணரப்படும். இரவு பொழுது 18 பாக சிறிதாக குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சூரியொளியின் முகில் குற்றம் நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. 2 நாட்களுமே மழைக்குரிய வாய்ப்புகள் 40%, சனிக்கிழமை 27 பாகை செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செல்சியஸ், திங்கட்கிழமை முகில் குற்றத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%, 23 பாகை செல்சியஸாக இருக்கும். சரி, இப்பொழுது நீங்கள் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருப்பது
1: ஒரே கன்ஃபியூஸ். அந்த பாட்டு தான், இந்த பாட்டா? அதே தான். என்ன பாடல்? இந்த பாடல்
0: என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலின் இடைவெறி உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4169 3005 இதோ

0: 101.3 எப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான்
0: நித்யா. சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
1: இது வந்து உன் மார்பில் விழிமூடி தூங்குகிறேன் தினமும் கனவில், அந்த
0: பாடல் சொல்லிக்கிறீர்கள். சரி, பார்ப்போம் அது சரியான பாடலா என்று. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்கி அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்? அழைப்பில் இருக்கிறீர்கள்? சரி, அவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்?
2: பிரணவன்
0: சொல்லுங்கள், என்ன பாடல் பிரணவன்? நன்றாக இருக்கும். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: அதே
0: பாடலான்னு சொல்லிக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி நன்றி. அடுத்து நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்?
4: வணக்கம்,
0: திவகுமார் சொல்லுங்கள்.
4: ஆசை நாயகனே, அந்த பாடல்.
0: சரி, அந்த பாடலான்னு சொல்லிக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி. ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது போன்றது சரியான பாடல்தான். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து சித்திரா பாடிய பாடல் இது உங்களுக்காக.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 1:40 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிற சிஎம்ஆர் தமிழகமில் என்ன பாடல் இந்த பாடல். இதோ உங்களுக்காக அடுத்த பாடலின் இடைவெளி.

0: இந்த பாடல் என்ற பாடல் 4169300555.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்
0: நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
0: யோகா சொல்லுங்கள். ஆமா ஆமா, கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன், இருத்தி வைத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சரி.
5: இத பாட்டு எங்கே எனது கவிதை, ஆனால் வரைய முதல் தொடங்கும் நிலா வந்ததென்று உள்ளம் சொல்லும் நிழல் கண்டவுடன் அப்படி தொடங்குமா?
0: சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள்.
6: அதே பாட்டு தான், அதே மாதிரி தொடங்கும், அதே மாதிரி
0: அதே மாதிரி தான் பாடல்னு சொல்லிக்கிறீர்கள். அதே மாதிரி கூட்டிக் கொண்டு அலங்கரித்து கொண்டு இருக்கிறேன். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வேலாயுதம் சொல்லுங்கள். இந்த பாடல் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம் எப்பொழுதுமே நாங்கள்.
7: என்ன
0: பாடல்?
7: அதே பாடலும் அதே தான்.
0: அதே பாடலும் அதே தான். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
8: எங்கே எனது கவிதை?
0: நான் எடுக்கவில்லை. சரி பார்ப்போம். நன்றி. அடுத்தவர் அதை தான் கேட்க போறாரு, தெரியவில்லை. சரி பார்ப்போம். சத்தியமா நான் எடுக்கல. சொல்லுங்கள், யார்
7: பேசுகிறீர்கள்?
0: நீங்கள் வைத்திருக்கிறீங்க, எங்கே தொலைத்து விட்டீர்கள் நீங்கள்? சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான்
0: தேவகுமார் சொல்லுங்கள். சரி, அந்த பாடல் சொல்லுகிறீர்கள். அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், யோகேந்திரன்.
0: யோகேந்திரன் சொல்லுங்கள்.
10: அதே பாடல் தான்.
0: அதே பாடல் தான் சொல்லுகிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மிக்கையும்.
10: வணங்கவில்லை. அத்துடன் ஒரு தகவல், வானொலி இப்ப நல்ல சிறப்பாக இருக்கிறது.
0: ஆஹா, மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. சரி பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
11: அதே பாடுதான் தம்பி, தேவகுமார் சொன்ன மாதிரி எங்கே எனது கவிதை.
0: சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்கியா. ஆமா, இதோ பாடல் ஒலிக்கிறது. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல்.

0: கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடல்.
0: நேரம் 1:51.
2: ஒரே கன்ஃபியூஸ். அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான், இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான். என்ன பாடல் இந்த பாடல்,
0: என்ன பாடல் இந்த பாடல். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலின் இடைவெறி இதுதான். தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165939 5 5.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4165935
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
3: 416-897-0919. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: எட்ட முடியா எல்லை. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 1:54. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: கருத்து கந்து சாமி சரி சொல்லுங்கள். இல்ல, நேற்று இந்த தொலைபேசியில எல்லாம் வேலை செய்யாதபடியா? நேற்று கொழந்த படம் இருக்கு புறம்போக்கு என்கிற போது அந்த ஆக்கம் நேற்று நீங்க குழந்தைங்க அந்த நாளுக்குரிய மாதிரி அந்த கதை அந்த படத்தை தெரிவு செய்து அது நல்ல ஒரு அத வடிவம் நீங்க எந்த மாதிரி எழுதியிருந்த நீங்க ஒரு சிறந்த சிறந்த கலைஞர் நீங்க இதை அமைச்சது. இன்னொரு சந்தேகம், உங்களுக்கு என்னென்ன நேரம் இருக்குது?
0: 24
5: திங்கள் செவ்வாய் எல்லா நாளும் நிகழ்ச்சிகள் தயாரிச்சு ஒவ்வொன்றும் மிளக்குறீங்களே நீங்க. உண்மையில எனக்கு எனக்கு விளங்குது வந்து நினைக்க நீங்க உங்க குடும்பத்தை விட வானொலி அதிகமா
0: நேசிக்கிறீங்க. எல்லா கலைஞர்களுமே அப்படித்தான், தெரியாபடியதே எல்லோருக்குமே தெரிய பண்ணிருக்கிறீர்கள். நன்றி.
5: உங்களை உங்களோட நிகழ்ச்சி என்னபடி உங்கள்ட்டே நான் இதை கதைக்கிறேன், உங்களை தான் கதைக்கிறேன். உண்மையிலேயே பாராட்டுகள், நன்றி. அந்த பழத்தை தொகுப்பு எல்லாம் அருமையா இருந்தது, வடிவம் எல்லாம் நிறைய சிறப்பா இருந்தது. அது நேற்று சொல்றதுக்கு வசதி வரை இல்லை தானே எங்களுக்கு.
0: அதனால
5: அது பாராட்டுகளை நன்றியே தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி
5: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அடுத்த நேர் சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: நன்றி
0: ரஞ்சன், நன்றி. சரி, அடுத்த நேர் சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: பாடுகிற பாட்டு.
0: சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளமைக்கு. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் தம்பி, நான் கெளிகோவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள்.
2: எங்களோட ஜோகா தங்கச்சி சொன்ன மாதிரி நான் நேற்று கேட்டுக்கொண்டிருந்தேன். நேற்று நீங்கள் கதை கேட்கல, சோகமாதான்றது புறம்போக்கு கணக்கு நல்ல நிகழ்ச்சிகள். நீங்கள் அஞ்சு மணி அடுத்த அறிவிப்பாளர் தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டான்றிருக்கேன். நான் எனக்கும் கவலையா தான் இருக்கு. நீங்கள் நேற்று போட்டு நல்ல நிகழ்ச்சிகள் உங்களோட இதுவரை எல்லாம் சந்தோஷம். ஆனால் ஜோகா அறிமுகப்படுத்துறதுக்கு வாழ்த்துக்கள் ஜோகாவுக்கும்.
0: சரி, நன்றி நன்றி நன்றி. ஆமா ஆமா, இதயம் போகுதே பாடல் தான் அனைத்திலே சரியாக சொல்லுகிறார்கள். புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்று என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பாடலை தொடர்ந்து நேயர்கள் கலந்து கொள்ள இருப்பது டாப் ஃபைவ். உங்களுக்காக ஐந்து பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. தொடக்க வரிகள் நீங்கள் மூன்று பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும். 4 6 5 9 3 0 0 5 5 ஜென்சி பாடுகின்ற பாடல் இது.

0: நேரம் 2:03. CMR தமிழகம் செய்தி சுருக்கம். நடப்பு 2026 250,000 இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதை பிரதான லூக்காக கொண்டு தீவிரமாக செயற்பட்டு வருவதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பங்கேற்புடன் கூட்டு எதிர்க்கட்சிகளின் விசேட கூட்டம் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை புனரமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர தமிழக வெற்றி கழக அரசை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கனடிய குடும்பங்கள், தொழிலாளர்கள் மற்றும் வணிகளை பாதுகாக்கவும் ஆதரிக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கனடா மேற்கொள்ளும் என்று பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பிரதமராக விரும்புகிறேன் என பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
2: மகிழ்ச்சியடைய
3: நீங்கள்
0: பெரும்பாகத்தில் 17 செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வகுத்து வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 செலுத்ததாக குறைபடியும். இன்றைய பகற்படுத்த அதிகூடிய வெப்பநிலை 26 செலுத்ததாக இருந்தாலும் 28 செலுத்ததாக உணரப்படும். சூரியன் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 18 செலுத்ததாக குறைபடைந்து மீண்டும் நாளை சனிக்கிழமை 27 செலுத்ததாக இருக்கும். சூரியோடியுடன் முகழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 19 செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமையும் சூரியோடியோடு முகழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள். 26 செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது 18 செலுத்ததாக குறைவடைந்து திங்கட்கிழமை 23 செலுத்ததாக இருக்கும். முகில்மூட்டத்தோடு 60% மழைக்குரிய வாய்ப்புகள். செவ்வாய் புதன்கிழமைகளில் சூரியோடியோடு முகழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 25 செல்சியஸ். நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது டாப் 5 நிகழ்ச்சி. உங்களுக்காக 5 தொகுப்பு தரப்போகிறோம். அந்த 5 தொடக்கத்தை கேட்டுவிட்டு உங்களுக்கு பிடித்த 3 நீங்கள் தெரிவு செய்ய போகிறீர்கள். நீங்கள் தெரிவு செய்கின்ற பாடல்களுக்கு நாங்கள் புள்ளிகள் வழங்கி அந்த அடிப்படையிலே 3rd, 2nd, 1st பாடல்கள் முழுமையாக ஒலிபரப்பாகும். 4th, 5th பாடல்களின் ஒரு சில வரிகள் ஒலிபரப்பாகும். எனவே 5 கேளுங்கள். உங்களுக்கு பிடித்த 3 தெரிவு செய்து கொண்டு நீங்கள் அழைக்கலாம். 416-593-0055. இதோ உங்களுக்காக அந்த 5 இப்பொழுது நாங்கள் தரப்போகின்றோம். கவனமாக கேளுங்கள், வாக்களிக்க தயாராகுங்கள். 416-593-0055. இதோ
4: 80களில் வெளிவந்த பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் அது. 1, number 1.

0: 80களில் வெளிவந்த பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் அது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாக்களிக்க 416-593-0055. ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று நம்புகிறோம். இருந்தாலும் கூட அந்த 5 பாடல்களும் தெளிவாக வந்திருக்கின்றன. எனவே அந்த 5 பாடல்களை கேட்டிருப்பீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055. எப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
2: தேவகுமார் சொல்லுங்கள்.
3: 5-1-3
2: சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி தேவகுமார்,
3: நன்றி.
2: அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வேலாயுதம்.
2: வேலாயுதம் சொல்லுங்கள்.
4: 3-2-2-4
2: சொல்லியிருக்கிறீர்கள். சரி, நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம், நான் சங்கர் ஆகிறேன்.
2: சங்கர் சொல்லுங்கள்.
5: 3-5-1
2: சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி சங்கர், நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம் சுந்தலா, அது பத்மன்.
2: பத்மன் சொல்லுங்கள்.
6: எல்லாம் நல்ல அருமையான பாடல்கள்.
2: 5-3-5-3-1 சொல்லியிருக்கிறீர்கள். 5-3-1. நன்றி பத்மன், அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். பவான் சொல்லுங்கள். 531 நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி பவான், அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள். ரஞ்சன் சொல்லுங்களா.
7: 5-3-1
2: தான் ரஞ்சனும் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள்.
8: வடக்கஞ்சந்திரநாதன்.
2: யோகேந்திரன் சொல்லுங்கள். 5-2-3 சொல்லியிருக்கீர்கள் யோகேந்திரன். நன்றி,
8: நன்றி,
2: நன்றி யோகேந்திரனை தொடர்ந்து. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள். கங்கா சொல்லுங்கள்.
9: 3-1-5.
2: சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள். கலியுகவரதன் சொல்லுங்கள். 3-4-5 சொல்லுகிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளமைக்கு, நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம் குரு. 1-3-5
2: குரு. 1-3-5 நன்றி குரு, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம், நான் முருகராஜன்.
2: முரு சொல்லுங்கள். 531 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி முரு, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். குமார் சொல்லுங்கள். 531 தான் குமாரும் சொல்லியிருக்கிறார். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
12: வணக்கம், நான் தீபன்.
2: தீபன் சொல்லுங்கள். 531 31 கூடுதலாக எல்லோரும் 531 தெரிவித்திருக்கிறார்கள். சரி, பார்ப்போம். நன்றி தீபன், நன்றி. ஆமாம், நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு வாக்களிக்கலாம். 416-593-0055. முதலாம் கட்ட வாக்களிப்பிலே 13 பேர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து நேர்களும் வாக்களிக்கலாம். மீண்டும் ஒரு முறை நேர்களுக்காக அந்த பாடல் தொகுப்பை தரப்போகிறோம். கவனமாக கேளுங்கள், கேட்டுவிட்டு நீங்களும் வாக்களிக்கலாம். ஒளிப்பதிவில் ஒரு சற்று சிக்கல் இருக்கிறதான், பார்ப்போமா.
0: 80களில் வெளிவந்த பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் அது. 1, number 1.

0: 06 593 0055 மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5 முதல் சுற்றிலே 13 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே நீங்களும் வாக்களித்து உங்கள் தெரிவுகளை தெரிவிக்கலாம். எந்த பாடலை உங்களுக்கு பிடித்திருக்கிறது? 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: இப்பொழுது வாக்களிக்க வந்திருக்கும் நேர்களை சந்திக்கப் போகின்றோம். 4 6 5 9 3 0 0 5 5. சரி, கலந்து கொள்ள வரும் மனிதநேயர் வணக்கம், மழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள். 5 3 2 5 3 2 தான் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்களும் சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்,
1: அஜந்தா சொல்லுங்கள்.
6: 1 3 5 1 3 5
1: சொல்லியிருக்கீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஐந்து பாடல் வந்திருக்க வேண்டுமே, உலகம் முழுவதும் சரி பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சிவா சொல்லுங்கள். 5 1 3 5 1 3 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி சிவா, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், அழைப்பிலே இருக்கிறீர்கள், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்புக்கு வந்தால் பேச வேண்டும். சரி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான்
1: நித்யா. நித்யா சொல்லுங்கள்.
7: ரிசல்ட் தெரிஞ்ச எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்திருக்கேன்.
1: சரி, என்ன செய்யறது? அப்படித்தான், சில வழிகளில் அப்படித்தான்.
7: 1 3 5 1 3 5
1: மாற்ற வேண்டும் நினைக்கிறீர்களோ? சரி பார்ப்போம். சரி, நன்றி. ஆமாம், மொத்தமாக இப்பொழுது 17 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களின் வாக்குகள் என்னப்பட போகின்றன? நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த இன்னும் ஒரு நேயர் இருக்கிறார். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவன் நீண்ட காலத்துக்கு பிறகு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம் தேவன், அன்று போல் இன்றும் எப்பொழுதும். சரி சொல்லுங்கள் தேவன்.
8: தொழில் நிமித்தம் விதைக்கலாம் நிகழ்ச்சிகளை
1: 5 3 1 5 3 1. வானொலி கேட்கிறீர்கள், நான் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில்லை. அப்படியா? வேலை முக்கியமா? வேலை முக்கியம் தானே. நன்றி, நன்றி. அழுத நீயர் சரி. சரி, இப்பொழுது மொத்தமாக 18 நேர்கள் கலந்து கொள்கிறார்கள். 18 நேர்கள் வாக்குகளும் எண்ணப்படப் போகின்றன. அந்த அடிப்படையிலே 3வது, 2வது, 1வது பாடல்கள் முறை ஒலிபரப்பாகும். சரி, இப்பொழுது 18 நேர்களின் வாக்குகள் எண்ணப் போகின்றோம், பார்ப்போம்.
3: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
9: Thank you. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.

நேரம் 2:23 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 18 நேயர்கள் கலந்திருக்கின்றார்கள். தேவகுமார், வேலாயுதம், சங்கர், பத்மன், பவான், ரஞ்சன், யோகேந்திரன், கங்கா, கலியுகவர்தன், குரு, முரு, கே குமார், தீபன், யோகா, அஜிந்தா, சிவா, நித்யா, தேவன். இந்த 18 நேயர்களின் வாக்குகளின் அடிப்படையிலே மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் 40 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 40 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் இந்த ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து, தீபன் சக்கரவர்த்தி, பி. சுசீலா.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அந்த பாடல் 40 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்று பாடல்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: Everything okay? No problem andichinam.
7: Bar kalamu closing da tadikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage galai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
6: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
7: செல்லம் இல்லடா, செல்வம்.
6: சரி சரி.
10: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் டாப் 5 நிகழ்ச்சியிலே. அடுத்து 2வது இடத்தை பெற்ற பாடல் எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கிறது? 61 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 61 வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பெற்ற பாடல் மலேசியா வாசுதுபனேஷ் ஜானகி பாடுகின்ற பாடல், தனியாததாகும் திரைப்படத்திலிருந்து. இதோ உங்களுக்கான

0: தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அது 61 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல்.
1: உங்கள் செவிகளுக்கு கொண்டு சேர்க்கிறது CMR தமிழ் FM.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 96-99 ஜேம் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: நேரம் 2:38. 18 நேர்கள் வாக்களித்து முதலாவது இடத்தை பெற்ற பாடல்.
7: உங்களுக்கு
0: வழங்குவது

0: கீதாஞ்சலி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் இளையராஜா சித்ரா பாடியது என்று 68 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல்.
1: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: நேரம் 2:44 நிமிடம். இந்த டாப் 5 நிகழ்ச்சியிலே அடுத்து 4வது இடத்தை பெற்ற பாடல் எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், 6 வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த பாடல். இந்த பாடல் கொம்பரிமுக்கன் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது.

ஆறு வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்ற பாடல், ஐந்து ஐந்து வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்ற பாடல் இந்த பாடல். நூறாவது நாள் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜி சுதாஸ், வாணிஜ்யராம்.

0: வணக்கம். அந்த பாடலோடு நிறைவுக்கு வந்தது இன்றைய டாப் ஃபைவ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த 18 நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய பாடத்தெரிவுகளோடு, அதாவது வேறு புதிய பாடத்தெரிவுகளோடு உங்களை சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: சிஎம்ஆர் தமிழக 101.3.
0: தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திலிருந்து? எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை, 416-240-0078, tamilfest.ca.
0: நேரம் 2:52. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் கே ஜே ஜெசுதாஸ் பாடுகின்ற பாடல்

0: CMR FM 101.3.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 2462.
2: தெலுமில்லு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்ந்து விரிவாக தள்ளப்படுது. 14 பாகை செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கத்தை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலைப்பொழுது 13 பாகை செலுத்ததாக கூறப்படுது. இன்றைய பகல் பொழுது 26 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 18 பாகை செலுத்ததாக கூறப்படுது. நாளை சனிக்கிழமை 27 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில்குண்டம் இணைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 19 பாகை செலுத்ததாக கூறப்படுது. ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில்குண்டம் இணைந்து காணப்படும். ஞாயிற்றுக்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 18 பாகை செலுத்ததாக கூறப்படுது. திங்கட்கிழமை 23 பாகை செலுத்ததாக இருக்கும். ஆனால் முகில்குண்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்கள் இதயநாதம் கேட்கலாம்.
1: Everything okay, no problem and did you nam
2: bar kalam closing da tadikira nadik
3: customer you're trying to reach is not available. Pradhi
4: Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
1: Last minute left. Closing day. The brothers chill at the bank.
2: Chill them in the dad. Silvam.
1: Cherry, cherry.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 416-700-2222 KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.

இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதயநாதம் தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதயநாதம். இது என் குரலாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்களிடையே.

வண்ணக்கிளிகளிலிருந்து எண்ணக்கனவில் இன்று இன்பக் கவி கொண்டு களிப்புற்றிருக்கின்றன. வண்ணக்கிளிகளின் எண்ணக்கனவுக்குள் நாமும் கண்ணம் வைப்போமா? உத்தரவு ஏதுமின்றி உள்ளங்களை இடமாற்றிக் கொண்ட வண்ணக்கிளிகளின் கானங்களை கேட்கப் போவோம்.

தொடர்கதை என்று எழுதுகிறேன் உன் அன்பின் கருத்தினால். தொலைகிறது என் ஞாபகங்கள் புறத்து உன் நினைவுகளால். தூரப் பறக்கும் பறவைகளை ஏன் கையணைக்க துடிப்பது போல் தொலைவில் நீ இருந்தாலும் அருகே அழைக்கிறேன் அன்பே.

0: இதயச்சுமையால் விழிகள் விழித்திருக்கின்றனவா? இதயத்தை இதமாக வருடி இனிய கானம் தருகிறது இதயநாதம்.
1: Hi, how are you?
2: Good, and you?
1: Good, good, good. பிரக சொல்லுங்க.
2: என்ன சொல்றது, நீங்க தான் சொல்லணும்.
1: வளமையா என்ன கதைக்க விட மாட்டீங்கள், நீங்களா ஏதோ கதைப்பீங்க. இப்ப கொஞ்ச நாள
2: அதான் எனக்கும் தெரியல, எல்லாரோடையும் நல்லா கதைப்பேன். ஆனா உங்களோட தான்
1: என்னோட கதைக்கு பயமோ
2: இல்ல? வெளியில மழை பெய்யுது. என்ன
1: மழை பெய்தா என்ன செய்யறது?
2: இல்ல, நான் போயிட்டு வரேன்.
1: வந்தீங்கள், ஹாய் சொன்னீங்கள், போறன்றியல்.
2: எனக்கு இப்ப உங்களோட கதைக்க
1: பிடிக்க இல்லையோ?
2: ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேக்கில் நிறைய கதைச்சம் இப்போ வெக்கமாக இருக்கு.
1: காதல் வந்த அப்புறம் கேர்ள்ஸ் சொல்கிற முதல் உண்மை இதுதான்ட்டு சொல்லிவினா.

உன் காதல் தூரிகையால் எழுதிவிடு, நான் உன் காதல் அடிமை என்று. காந்த விழிகளால் வரைந்து விடு, நான் என்றும் உன் சிலை என்று. உன் இதய துடிப்பில் சேர்த்து விடு, நான் உன்னோடு இருக்கவென்று. இத்தனையும் எனக்காக செய்துவிடு, நான் உனக்காக மட்டும் வாழ்கின்றேன்.

தாரி தத்தாம் தான தத்தா ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்க கத்தி தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்கிறதும் தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு

0: தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் செய்கிறது இதயநாதம்.
1: நான் வடிவா ஓடுவனே.
2: ஓகே, நான் சொல்லி தரேன், நீங்க பயப்படாதீங்க.
1: நீங்க
2: என்ன பாக்குறீங்கள், என்ன சொல்லுங்க? ஏதோ நினைக்கிறீங்க.
1: உண்மையா சொல்லவா?
2: சொல்லுங்க.
1: உங்களை தான் நினைக்கிறேன்.
2: நடு ரோட்ல நிப்பாட்டி போட்டு எடுக்காரே.

கண்ணுறக்கம் இல்லாமல் கனவு காணுகிறேன். தூறல் எதுவும் இல்லாமல் மழையில் நனைகிறேன். இரவின் சூட்டில் நான் குளிர் காய்கிறேன். சூரிய குளிரில் நான் மெழுகாகினேன். எத்தனை சுகங்கள் என்னை சுற்றி விட்டு துரத்துகிறது உன் குறும்பை போல.

0: நேர்கள் இதயநாதம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வண்ணக்கிளிகள் இரண்டு எண்ணக்கனவில் இன்று இன்பக் கவி கொண்டு களிப்பெற்றிருக்கின்றன. வண்ணக்கிளிகளின் எண்ணக்கனவுக்குள் நாமும் கண்ணம் வைப்போமா? உத்தரவு ஏதுமின்றி உள்ளங்கள் இடமாற்றிக் கொண்ட வண்ணக்கிளிகளின் கானங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்ன முணுமுணுக்கிறீர்கள்? வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. கோவன்,
2: நாள் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது?
1: எனக்கு தெரிஞ்ச வாரத்துல இருந்து ஒரே ஸ்பீட்ல நாள் போகுது.
2: சும்மா ஜோக் ஆயிக்காதீங்க, இப்பதான் பின்னேரம் அதுக்குள்ள இருந்துட்டு.
1: எனக்கு விளங்க இல்ல, நீங்க என்ன சொல்றீங்களோ எனக்கு உண்மையில விளங்க இல்ல.
2: முந்தைய வேலையால வந்து நேரம் போகாம போர் அடிக்கும்.
1: இப்ப போர் அடிக்க நேரம் இல்லையான்னு சொல்றீங்களோ?
2: வாய மூடுங்க. எந்த வாய இல்ல, உங்களோட வாய. டிவி பாப்பன், மாலுக்கு போவன், தியேட்டர் போவன், எவ்வளவு வேலை செய்த முந்தி. இப்ப உங்களோட நிறைய கதைக்க வேணும்னு நினைப்பேன். கதைக்கிறக்கிட்ட நேரம் போயிட்டு எனக்கு உங்களுடைய நிறைய நேரம் இருக்கணும்.
1: அப்ப ஒரு நாள் 48 மணிக்கு எல்லாம் மாத்துவோமோ?

உயிரே நீ ஒத்துக்கொள்வாயா? ஜென்மம் உனக்காக நான் அன்று. அன்பே நீ சம்மதிப்பாயா? ஆயுள் வரை உன்னோடு நான் அன்று. இதயமே இடம் தருவாயா? உன்னோடு நான் கலந்து வாழவன்று. எல்லாமாய் எனக்கிருந்து என்னை கரை சேர்க்க வருவாயா?

சரிநேர்களே, இத்தோடு இன்றைய இதயநாதம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இதயநாதம் நிகழ்ச்சியில் என்னுடன் சாமந்தி கனகராஜா, ஒலிச்சேர்க்கை ரிதமிக் சுதா. மீண்டும் மற்றொரு இதயநாதம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே. நேரம் 3:33 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது வெப்பநிலை 16 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வகுத்து வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாக செலுத்தது, 28 பாக செலுத்ததாக உணரப்படும். சூரியோடு நிறைந்திருக்கும். இரவு பொழுது 18 பாக செலுத்ததாக குறைபடுது. மீண்டும் சனிக்கிழமை நாளை 27 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடியுடன் முகல்குட்டை நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. ஞாயிற்றுக்கிழமை 26 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடியுடன் முகல்குட்டம் மீது காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. திங்கட்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. அதிகூடிய வெப்பநிலை

0: தர்மா 6477136049.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். சத்யபிரகாஷ் சைந்தவி பாடுகின்ற பாடல் இது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: பிரகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
3: 9 உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொள்ளும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க 416-593-0055. சக்தி ஸ்ரீகோபாலன் பாடுகின்ற பாடல்

0: பாட்களை அள்ளி வழங்குவது கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: நேரம் 3:54 உங்களுக்கு ஆலோசியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க 4-6-5-9-3-00-55 விஷ்ணுராம் பாடுகின்ற பாடல். இது டெலிவரி பாய் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: നേരം 4:01. CMR തമിഴ്ഫം ചെയ്തി ചുരുക്കം. യാഴ്ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் மேற்கொள்ளப்படும் 3 கட்ட அகழ்வுப் பணியின் பொழுது மலை அங்கியொத்த ஆடையுடன் கூடிய சிறுவர் ஒருவரின் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. நாட்டில் அவசர கால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமலாக்கி தமிழர்களை பாதித்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அதற்கு வழிவகுத்தவர் அன்றைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனா என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தர்மேந்திர பிரார்த்தனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களின் கோரிக்கை. நள்ளிரவில் வீடியோ வெளியிட்டு மாணவர்களை அவமானப்படுத்த வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். கனடா மற்றும் அமெரிக்காவின் காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்புகள் இணைந்து மேற்கொண்ட எல்லை தாண்டிய போதைப் பொருள் கடத்தல் விசாரணையின் விளைவாக சுமார் 1.7 டன் சட்டவிரோத போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஈரானுடனான தற்போதைய மோதலிலிருந்து அமெரிக்க இராணுவ படைகளை திருப்பப் பெறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு உத்தரவிடும் போர் அதிகார தீர்மானத்தை அமெரிக்க பிரதிநிதிகள் சபை வியாழக்கிழமை 2 முறையாக நிறைவேற்றியது. CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது CMR தமிழ் FM. உங்கள் மனம் விரும்ப

0: நிகழ்ச்சியா மை டை.
1: 4:03 உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இப்பொழுது முதல் 5 வரை பாடல்களை கேட்கலாம். 4 6 5 9 3 0 0 5 5 தொடர்ந்து பாகத்தில் 14 பாக சிறிதாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமைக்கு நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடையும். இன்றைய பகல் பொழுது அதிகுடி வெப்பநிலை 26 பாக செல்சியஸாக இருக்கும். 28 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியோலி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 18 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 27 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோலியுடன் மகிழ்கூட்டம் இணைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 19 பாக செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமையும் சூரியோலி தென்படும், மகிழ்கூட்டம் காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 26 பாக செல்சியஸ், 40% மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ். திங்கட்கிழமை 23 பாகை செல்சியஸ் முகிழ்மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேர சந்திப்பு. வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்,
1: சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: ஒரு பாட்டை கேட்போம்.
1: மூன்று முடிச்சு திரைப்படத்தில்
2: நேரம்
1: சரி. இது ஜெயச்சந்திரன் வாணிஜியராம் பாடுகின்ற பாடல். நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
4: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை கிளித்தட்டு கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல், இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
5: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
6: நேரம் 4:11 நிமிடம். உங்களுக்கான நிகழ்ச்சியை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: காந்தி பிறந்த மண் படத்துல ஒட்டகத்திலே நீ ஏறினாலும் சட்டப்படி நீ ஏறணும் என்ற பாடல CMR நேர்கள், CMR அறிவிப்பாளர், CMR உடம்பாளர், பத்திரிகை பிரிவு ட்ரக் டிரைவர்ஸ், மற்றது கார உறவுகள், கார விபுல், மற்றது பவனியா உறவுகள், மற்றது CMR கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்து அத்தனை நேரம் உங்களுடன் சேர்ந்து அழகான பாடலை கேட்டு ரசிப்போம், சந்திப்போம்.
6: இது உங்களுக்காக மனோ ஜானகி பாடல்கின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி. நன்றி வணக்கம்.

0: பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
2: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
3: நேரம் 4:18. 5 வரை உங்களுக்கு ஆராய்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 416-513-3005 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
3: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: எனக்கு அந்த அன்பே டயானா அந்த படத்திலே இருந்து அன்பே டயானா நினைச்சிருந்தீங்க, அன்பே டயானா படம் வேற வந்துட்டு அன்பே டயானா படத்திலே இருந்து ஒரு பாடல் வந்துச்சு. அப்போ அதற்கு முதல் பத்மனத்து நான் நினைக்கிறேன், திருமண நாளாக நினைக்கிறேன். அவருக்கு இனிய திருமண நாள்களை இந்த நாளையும் தெரிவித்துக் கொண்டு.
3: சரி, அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடல் உங்களுக்காக வருகிறது. நன்றி.
4: உங்களோட இதே நேரம் நேற்றைய நிகழ்ச்சிகள் நல்லா இருந்தது. நேற்று கொஞ்சம் துடிப்பா தான் எங்களுக்கும் இருந்தது. இந்த சுயமரத்தை கொண்டு இருந்தோம், நான் கலந்து கொள்ள முடியல. சிறப்பா இருந்துச்சு. இந்த இதே நேரம் நல்லா இருந்துச்சு. நேற்றைய படம் ஒன்று பாடலும் பாடலும் நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. நன்றி.
3: நன்றி. இதோ பாடல், உங்களுடைய பாடல். நன்றி.
4: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: நேரம் 4:26 உங்களுக்கு ஆனச்சினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் வித்தியாக வைக்கிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: ஆசை படத்துல இருந்து மீனம்மா அதிகாலையில் வந்த பாட்டு.
0: வெள்ளிக்கிழமையா மீன் அந்த மீனா இந்த மீனம்மா? ஆமா, செத்த மீனை தான் சமைப்பார்கள். தொலைபேசி இணைப்பு இல்லை என்று சொல்லுகிறீர்களோ? ஓஹோ, அப்ப உயிரோடு இருந்த மீன் இரண்டு அழகாக இறந்து விட்டது என்று சொல்லுகிறீர்கள். சார், ஒன்னி கிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சி அண்ட் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: நேரம் 4:33 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது விரும்பத்தில் 14 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக இருக்கும். 28 பாகை செல்சியஸாக உணரப்படும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 18 பாகை செல்சியஸாக குறைவடைந்து சனிக்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும் நாளை. ஆனால் சூரிய ஒளியோடு முகில்குற்றம் நிறைந்து காணப்படும். லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் சூரியோடியின் முகில்குற்றம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. திங்கட்கிழமை முகில்குற்றத்தோடு 23 பாகை செல்சியஸ், மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. 5 மணி வரை உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் ஜோகா.
2: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: அதுக்கு முதல் பத்மனுக்கு தேவகுமார் சொல்லிச்சு திருமண, பத்மன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு இன்னைக்கு இசைஞானி திசையில கண்ணுக்கு மையல் இது படத்தில் இருந்து அன்பு மலர்களின் சோலை இது அந்த பாட்டு சொல்லும்.
2: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொள்ள.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல்.

0: மனதை மறுடும் இனிமையான பாழ்வாண்டு 101.3
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: நேரம் 4:40 நிமிடம். நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், காசுமா.
6: சொல்லுங்கள், என்ன பாடல்? கண்ணதாசனாக இருக்க வேண்டும். சரி, இது உங்களுக்காக அந்த பாடல். நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: மக்களுக்காக ஏசில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை மாதம் 23, 24, 25 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் திரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏசில்க் எஃப்ஏர்.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆம்பி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
6: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
7: நேரம் 4:47 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையை நீ கேட்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
7: சொல்லுங்கள், என்ன பாடல் கண்ணன்?
8: வருஷம் 14 பூ பூக்கும் மாசம் தை மாசம்.
7: பூ பூக்கும் மாசம் தை மாசம், இப்பொழுது மாத்தி விட்டீர்கள் பாடலை. சரி, இதோ பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: CMR
3: நீ என்பதே
4: மலைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்க கலையத்திலே ஜே ராம்பிரசன். இப்பொழுது உங்களிடம் விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் குறிப்பிடப்பெறும் நான் என்றும் அன்புடன் SD செந்தில்நாதன். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.

0: நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 24 2026 வெள்ளிக்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து விளங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். தொடர்வது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலைமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பது குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அமெரிக்காவின் நியாயமற்ற வரி கட்டணங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எத்தகைய நடவடிக்கையையும் மேற்கொள்ள கனடா தயாராக இருப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். கட்டாய உழைப்பை முறைமையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: 13வது ரீஜனல் ஃபோரம் ஏசியான் கூட்டத்தொடரின் ஒரு பகுதியாக இலங்கை வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் எகிப்தின் வெளிவிகார அமைச்சர் பதர் அப்துல் லெடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இந்த சந்திப்பின்போது இலங்கைக்கும் எகிப்துக்கும் இடையில் நீண்டகாலமாக நிலை வரும் நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர நலன் கொண்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, கல்வி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உட்பட்ட துறைகளில் கூட்டுறவை மேம்படுத்துவதன் அவசியத்தை இரண்டு தரப்பினரும் வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு இலங்கை மற்றும் எகிப்து இடையிலான பாரம்பரிய நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதோடு எதிர்காலத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு செல்லும் முக்கிய முயற்சியாகவும் கருதப்படுகின்றது. 2026 ஆண்டுக்கான அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் தமிழ் மற்றும் சிங்கள மொழி பாடசாலைகளின் 2ஆம் தவணை இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பாடசாலை 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை 27ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் முஸ்லீம் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை ஜூலை 31ஆம் தேதி நிறைவடைவதோடு 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கு 50% கூடுதல் தீர்வை வரி விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதனை இறக்குமதிக்கான நாணய கடன் கடிதங்கள் திறக்கப்படும் வீதம் கணிசமாக குறைந்திருப்பதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் வாகன இறக்குமதிக்காக திறக்கப்பட்ட நாணய கடன் கடிதங்களின் சராசரி மதிப்பு 3.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. கூடுதல் தீர்வை வரி விதிக்கப்பட்டதன் பின்னர் இந்த நிலைமையில் பெருமளவிலான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜூலை 30ஆம் தேதி 1.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் ஜூலை 21ஆம் தேதி 1.9 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மாத்திரமே நாணய கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தீர்வை வரி அமலுக்கு வந்த மே மாதம் 15ஆம் தேதி அன்று மாத்திரம் 23.71 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் நாணய கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலைமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சையானது நாடு முழுவதிலும் உள்ள 2723 மையங்களில் நடத்தப்படும். 2ஆம் பாகம் முற்பகல் 9:30 முதல் 10:45 வரையிலும் 1ஆம் பாகம் முற்பகல் 11:15 இருந்து மதியம் 12:15 வரையிலும் நடத்தப்படும். விண்ணப்பதாரர்களின் வருகை பதிவேடுகள் சம்பந்தப்பட்ட வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்ட தகவல்கள் சென்றடைந்திருப்பதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தங்கள் தகவல்களை திருத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள பரீட்சை தகவல் மையத்திற்கு அணுகுவதன் மூலமாக ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரையில் இணையவழியில் அவற்றை மேற்கொள்ள முடியும்.
1: இந்திய செய்திகள்.
0: இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குஷா என்ற நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணையின் முதல்கட்ட சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. ஒடிசா கடற்கரைக்கில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ரஷ்யாவின் S-400 மற்றும் அமெரிக்காவின் பேட்ரியட் ஆகிய சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இணையாக இந்தியா தனது சொந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கின்றது. இந்த ஏவுகணை அமைப்பு 1, 2, 3 ஆகிய 3 வகையான இடைமறிப்பு ஏவுகணைகளை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் திறன் உலகில் சில குறிப்பிட்ட நாடுகளிடம் மட்டுமே உள்ளது என்பதனால் இந்த சோதனை இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. நேற்று வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பது குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். நேற்று வினாத்தாள் முறைகேடுகளுக்கு எதிராக இந்தியா முழுவதிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் சூழலில் பிரதமர் நரேந்திரமோடி தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் வினாத்தாள் கசிவு என்பது ஒரு சாதாரண பிரச்சினை அல்ல, அது லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வேதனை அளிக்கும் விடயம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். வினாத்தாள் கசிவு வழக்குகளுக்கான விரைவு நீதிமன்றம் மற்றும் கடுமையான தண்டனை வழங்க வகை செய்யும் விதிகள் பற்றி இன்று அமைச்சரவையில் விவாதித்து இறுதி முடிவு எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி உறுதியளித்தபடி பொதுத் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு உட்பட்ட முறைகேடுகளை விசாரிப்பதற்காக டெல்லி உயர்நீதிமன்றம் விரைவு நீதிமன்றத்தை நியமித்து உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த நீதிமன்றத்தின் நீதிபதியாக அனு குரோவர் பாலிகா நியமிக்கப்பட்டிருக்கின்றார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த வினீத் ஜோஷியை பணியிடமாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இதேவேளை புதிய உயர்கல்வித்துறை செயலாளராக நரேஷ் பால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: அமெரிக்காவின் நியாயமற்ற வரி சட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு கனடா தயாராக இருப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டின் சார்லட்டவுனில் நடைபெற்ற கனடாவின் 13 மாகாண மற்றும் பிரதேச தலைவர்களின் கூட்டத்துக்கு முன்னதாக ஜூலை 23 இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பல்வேறு கனடிய பொருட்கள் மீது August 19 முதல் அமலுக்கு வரவுள்ள 50% வரி கட்டணங்களை எதிர்கொள்வதில் கனடா ஒற்றுமையுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியின் தன்னிச்சையான மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தங்கள் குடும்பங்கள், தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களை பாதுகாக்க ஆதரிக்க தேவையான எதையும் கனடிய அரசாங்கம் செய்யும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான விரிவான வர்த்தக உறவுகள், மாகாணங்களுக்கிடையிலான வர்த்தக தடைகள் குறைப்பு மற்றும் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டியிருக்கின்ற பிரதமர், 18 முன்பு இருந்ததை விட கனடா தற்பொழுது வலுவான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். மாகாண முதல்வர்களுடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், August 19 அமெரிக்கா தனது 50% வரி விதிப்பு அச்சுறுத்தலை செயல்படுத்தினால் கனடியர்களுக்கு உதவ தேவையான அனைத்தையும் கனடிய அரசு செய்யும் என்று தெரிவித்தார். கனேடியன் நேஷனல் ரயில்வே கோ அண்ட் யூனியன் பசிபிக் கோஆபரேஷன் ஆகிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் யூனியன் பசிபிக் முன்மொழியப்பட்ட 85 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நோஃபோக் சதர்ன் கையகப்படுத்தலுக்கு சிஎன் தனது ஆதரவை வழங்குவதற்கு ஈடாக அமெரிக்காவின் மத்திய மேற்கு பகுதியில் அதற்கு அதிக வலையமைப்பு அணுகலை வழங்கவிருக்கின்றது. அமெரிக்காவின் 2வது பெரிய ரயில்வே நிறுவனமான யூனியன் பசிபிக் கடந்த ஜூலை மாதம் முதல் 4வது பெரிய நிறுவனமான நோத்வோக் சதர்னை வாங்க விரும்புவதாக அறிவித்திருந்தது. இந்த இணைப்பு வாடிக்கையாளர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்க சரக்கு போக்குவரத்தில் சுமார் 40% கையாளும் ஒரே ரயில்வேயின் கைகளில் முன்னொருபோதும் இல்லாத சந்தை அதிகாரத்தை வழங்கும் என்றும் போட்டியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் கவலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சிஎன் மற்றும் யுஎன் பசிபிக் இடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தம் ஒழுங்குமுறை ஆணையகத்தின் ஒப்புதலையும் கையகப்படுத்தலுக்கான ஒப்புதலையும் சார்ந்திருக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவினால் பயன்படுத்தப்படும் எந்தவொரு தளமும் தாக்குதலுக்குரிய இலக்குகளாக கருதப்படும் என்று ஈரான் ராணுவம் எச்சரித்ததைத் தொடர்ந்து தற்காத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானிய பகுதிக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் எந்தவொரு தளமும் தங்கள் படைகளின் தாக்குதலுக்குரிய இலக்காக அமையும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை நீடிக்க முடிவு செய்யப்பட்டதாக கடந்த வாரம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாட்டின் புதிய பிரதமரான ஆண்டி பர்ஹாம் இந்த நடைமுறையில் எந்த மாற்றமும் செய்யவில்லை என தெரிவித்தார். ஈரான் மீதான போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்க விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ள பிரிட்டிஷ் தளங்களில் இருந்து தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமெரிக்காவை இங்கிலாந்து அனுமதித்தாலும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு உதவ மறுத்து வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதித்துள்ளது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இந்நிலையில் புதிய வரி விதிப்பின் அடிப்படையில் இலங்கைக்கு 10% வரி விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்ற பின்னர் ஏற்படுத்திய வர்த்தக போரில் இந்த அண்மைக்கால முக்கிய நடவடிக்கை ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவசரகால அதிகாரங்களில் கீழ் உலகில் விதிக்கப்பட்ட பல வரிகள் சட்டவிரோதமாக ஏற்றப்பட்டவை என்று அண்மையில் அமெரிக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தொடர்ந்து இந்த நடவடிக்கை அமைகின்றது. அண்மைய நாட்களில் வெள்ளை மாளிகை கனடாவின் இறக்குமதிகளை குறிப்பாக வடக்கு எல்லையில் நடக்கும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்தது. இறக்குமதி செய்யும் நிறுவனங்களின் வரிகளை செலுத்துவதால் அந்த வணிகங்கள் பெரும்பாலும் கூடுதல் செலவுகளை வாடிக்கையாளர்கள் மீது சுமத்துகின்றன. அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்கவும் நியாயமான போட்டியை உறுதி செய்யவும் இந்த வரிகள் தேவை என்று வெள்ளை மாளிகை வலியுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026 ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலைமைப் பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பது குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் நியாயமற்ற வரி கட்டணங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ள கனடா தயாராக இருப்பதாக கனேடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்தார். கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட்ட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: சம்பூன்று
1: அகிலமங்கும் www.cmr.fm. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
3: சுகந்தன் 416-540-6269
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
4: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். இன்று சராசரி வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று காலை வேளையில் வெப்பநிலை 25 பாகை செல்சியஸாகவும், மதியம் 27 பாகை செல்சியஸாகவும், மாலை 25 பாகை செல்சியஸாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு வேளையில் வெப்பநிலை குறைவடைந்து 17 பாகை செல்சியஸாக இருக்கும். தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

டி எம் சவுந்தரராஜன் பாடிய பக்தி கானம் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இறையோசை. நிகழ்ச்சியில் தொடர்வது கிருஷ்ணராஜ் பாடும் கிறிஸ்தவ கீதம்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வணக்கமீர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

தன்னடக்கமே வலிமை, அமைதியே ஆற்றல். ஆற்றல் என்பது எது? ஆரவாரமா? அல்ல. அமைதியே ஆற்றல். தன்னடக்கம் என்பது வலிமை, அடக்கம் உயர்குணம். இந்த அடக்கத்தில் பல வகை உண்டு. முதலில் தேவை நாவடக்கம். இந்த நாவடக்கம் இருவகை. ஒன்று, தேவையற்று பேசாது நாக்காக்கும் நல்லடக்கம். அடுத்து, ருசி என்ற தேவையற்ற உணவை நாவடக்கம் இல்லாது ருசித்து புசித்து உடலுக்கு கேடு தரும் சுவை அடக்கமின்மை. இரண்டும் தவறு, கெடுதல் தரும், தீமை. உடலுக்கு கேடு நாவடக்கம் இன்றி புசிப்பது. உள்ளத்திற்கு கேடு நாவடக்கம் இன்றி வன்சொல் பேசி வாழ்வது. மெய்யடக்கம் என்பது ஒன்று, ஐம்புல இச்சைகளை அடக்குதல். அதாவது துறவெல்ல, அதன் இச்சைக்கு இடம் பார்த்து வாழாது, ஐம்புலனையும் தன் ஆளுகையில் வைத்திருப்பது. இதுவேதான் அடக்கம். தீயென பேசாதே, தீயென கேட்காதே, தீயென பார்க்காதே, தீயென செய்யாதே என்று நாம் நம் உடலுக்கு கட்டளையிட்டு அடக்கி அதனை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். மனம் ஒரு குரங்கு, அது கிளை தாவும். சுகமென்றால் தவறையும் ஏற்கும், குற்றம் புரிய தூண்டும், பொய் பேச விரும்பும், பிறன் மனை தேடும், பிறர் பொருள் கேட்கும். அப்படிப்பட்ட தீமைகளை விலக்கி மன அடக்கத்தோடு வாழ்வதே வலிமை. மன அமைதியே மிக்க சந்தோஷம். அலை பாயும் மனம் வேண்டாம், பேராசைப்படும் அற்ப மனம் வேண்டாம், ஆடம்பரம் விரும்பும் ஆரவார மனம் வேண்டாம். அமைதியே ஆற்றல்.

30% தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலை 28°C, குறைந்த வெப்பநிலை 19°C. நாளை மறுதினம் என்று தொடர்ந்து வருகின்ற நாட்கள் வருகின்ற திங்கள் செவ்வாய் வரையில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. இன்று சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும்.

0: பெஸ்டா டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ்.ca 905-417-6069.
2: இது உங்கள் வானொலி சிமாறு 101.3.
3: தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது.

ஜூலை மாதம் 24 தேதி 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவிஐ நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம்.

0: நேரம் 5:51 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் வைகரை வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:00 நீங்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jeeva Jewelers.

எங்கு சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM. நேர்கள் 6 மணிக்கு புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். எமது நிகழ்ச்சிகளை www.cmr.fm என்ற இணையதள முகவரியில் எந்த நேரமும் கேட்கலாம்.

இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வழமை போல் இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க முதலில் குரல் அமுதம்.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: CMR Tamil FM 101.3 செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட தொடக்க நிலை விசாரணைகளில் இதுவரை 600 மேற்பட்டோர் சாட்சியம் அளித்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே தெப்பரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காலாவதியான ரசாயனங்கள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்தியமை தொடர்பில் 23 தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜப்பான் அரசின் நிதியுதவியின் கீழ் வழங்கப்பட்ட 7 புதிய மெட்ரோ பேருந்துகள் இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளன. முகநூல் ஊடாக 3 நாட்களில் நண்பனானதாக கூறப்படும் போலி வெளிநாட்டு வைத்தியர் மற்றும் அவருடன் தொடர்புடைய இணைய மோசடி கும்பலிடம் பெண்ணொருவர் 8,37,000 ரூபாவை இழந்திருப்பதாக மட்டக்களப்பு காவல்துறை தலைமையகத்தினர் தெரிவித்துள்ளனர். சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதற்கு நன்றி தெரிவித்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பின் நிறுவனர் அபிஜித் தீபகே தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை டெல்லி ஜந்தர் மந்தரில் அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். முல்லைப்பெரியாறு தொடர்பான வழக்கில் விரைந்து விசாரணை நடத்தப்படும் என்று தலைமை நீதிபதி உறுதியளித்திருக்கின்றார். டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டிருப்பதாக டெல்லி மெட்ரோ ரயில் தெரிவித்துள்ளது. ஒடிசாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 உயர்வடைந்திருக்கின்றது. சில முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் மூத்த அரசு பணியாளர்கள் மத்திய அரசாங்கம் எவ்வாறு சிறந்த முடிவுகளை எடுக்கலாம் மற்றும் முக்கிய துறைகளில் அதிக பொறுப்புடன் செயற்படலாம் என்பது குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு பணிக்குழுவை அமைத்துள்ளனர். கனடா அமெரிக்கா எல்லை வழியாக குடியேறுகளை பணத்திற்காக அமெரிக்காவிற்குள் அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டை ஒருவர் இந்த வாரம் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். கட்டுக்கடங்காத காட்டுத்தீயினால் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 3 சமூகமும் அச்சுறுத்துக்கு கட்டுக்கடங்காத காட்டுத்தீ காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 3 சமூகமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. நியூயார்க் நகரில் ஆசிரியர் ஒருவர் மற்றும் யூத மதத்தைச் சேர்ந்த ஒருவர் என இருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இது தொடர்பாக வெறுப்பு குற்ற விசாரணைக்கு அந்த நகர முதல்வர் ஷௌஹ்ரான் மம்தானி உத்தரவிட்டிருக்கின்றார். ஈரானிய எண்ணெயை கணக்கில் வராமல் ஏற்றுமதி செய்வதற்கு வசதி செய்து கொடுப்பதற்கு ஈடாக ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைமுறை ரீதியிலான போர் நிறுத்தத்திற்கான ரகசிய ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஏற்படுத்தியிருப்பதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 2026 ஜூலை 21 அன்று சீன ஆயுதப்படைகள் முழுவதற்கும் ராணுவ தணிக்கை தொழில்முறை நடத்தை நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பென்ஹாம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: நிவாஸ் மற்றும் ஜானகி ஐயர் குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:11 தற்போதைய சாலை நிலவர தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: Good morning. It looks like Kennedy south of Steeles is closed off at the intersection because of a crash. And then we're dealing with some overnight road work. Westbound on Hure Ontario's ramp to the QEW westbound is closed off. And the QEW eastbound at Hure Ontario, we have a left lane blocked. Highway 410 northbound's ramp to Bovard is also closed off. And we're dealing with a closure on Highway 410 northbound's ramp to Sandalwood as well. But this should all wrap up soon. Other than that, I'm not saying anything else that would slow you down. Frank Leo of RE/MAX has a multi-million-dollar marketing system that gets you more. Sell and buy your home guaranteed with Frank. Go to getleo.com and start packing with confidence. With the latest traffic, I'm Antonia Altabonte.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East யூனிட் G03 416-284-7000.
5: Everything okay, no problem and dinam.
6: Bar kalamu closing that adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk, thanks.
6: Chillam illa dad, Selvam.
5: Cherry.
9: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: கனடாவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: இன்று July 24, 2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். நாளையிலிருந்து வருகின்ற செவ்வாய் வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான் நிலையம் அறிவித்திருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. 6:25 6:30 இந்த மணித்தியாலத்திற்கான தலைப்புச் செய்திகளை நேர்கள் கேட்கலாம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7:00 இலங்கை இந்திய செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் காட்டுத்தீ தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சினுடைய புரோடாக்ஸ் நகருக்கு மேற்கே இருக்கின்ற சுற்றுலா பகுதியான கேப் ஃபெரட் தீபகற்பத்தில் இந்த காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக 40,000 பேர் வரையில் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சோமோஸ் பகுதியில் ஆரம்பித்த இந்த காட்டுத்தீ இதுவரையில் 8,700 ஹெக்டேர் நிலப்பரப்பை எரித்து சேதப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயணைப்பு படை வீரர்கள் பல நாட்களாக இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் ஸ்பெயினிலும் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருவதனால் அரசு தேசிய அவசரகால நிலையை அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தலைநகர் மேட்ரிட் அருகில் இருக்கின்ற பிலா டெல் பிரேடா மற்றும் சான் மார்டின் டெல்வா ஆகிய இடங்களில் இந்த தீ வேகமாக பரவி வருவதாக ஸ்பெயினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இது மிகவும் கவலைக்கிடமான சூழ்நிலை என்று தெரிவித்திருப்பதோடு பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட தொடக்கநிலை விசாரணைகளில் இதுவரை 600 மேற்பட்டோர் சாட்சியம் அளித்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே தெப்பரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காலாவதியான ரசாயனங்கள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்தியமை தொடர்பில் 23 தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜப்பான் அரசின் நிதியுதவியின் கீழ் வழங்கப்பட்ட 7 புதிய மெட்ரோ பேருந்துகள் இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளன. முகநூல் ஊடாக 3 நாட்களில் நண்பனானதாக கூறப்படும் போலி வெளிநாட்டு வைத்தியர் மற்றும் அவருடன் தொடர்புடைய இணைய மோசடி கும்பலிடம் பெண்ணொருவர் 837,000 ரூபாவை இழந்திருப்பதாக மட்டக்களப்பு காவல்துறை தலைமையகத்தினர் தெரிவித்துள்ளனர். சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதற்கு நன்றி தெரிவித்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பின் நிறுவனர் அபிஜித் தீபகே, தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை டெல்லி ஜந்தர் மந்தரில் அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். முல்லைப் பெரியாறு தொடர்பான வழக்கில் விரைந்து விசாரணை நடத்தப்படும் என்று தலைமை நீதிபதி உறுதியளித்திருக்கின்றார். டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டிருப்பதாக டெல்லி மெட்ரோ ரயில் தெரிவித்துள்ளது. ஒடிசாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 உயர்வடைந்திருக்கின்றது. சில முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் மூத்த அரசு பணியாளர்கள் மத்திய அரசாங்கம் எவ்வாறு சிறந்த முடிவுகளை எடுக்கலாம் மற்றும் முக்கிய துறைகளில் அதிக பொறுப்புடன் செயற்படலாம் என்பது குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு பணிக்குழுவை அமைத்துள்ளனர். கனடா அமெரிக்கா எல்லை வழியாக குடியேறுகளை பணத்திற்காக அமெரிக்காவிற்குள் அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டை ஒருவர் இந்த வாரம் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். கட்டுக்கடங்காத காட்டு தீ காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 3 சமூகமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. நியூயார்க் நகரில் ஆசிரியர் ஒருவர் மற்றும் யூத மதத்தைச் சேர்ந்த ஒருவர் என இருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இது தொடர்பாக வெறுப்பு குற்ற விசாரணைக்கு அந்த நகர முதல்வர் ஷௌஹ்ரான் மம்தானி உத்தரவிட்டிருக்கின்றார். ஈரானிய எண்ணெயை கணக்கில் வராமல் ஏற்றுமதி செய்வதற்கு வசதி செய்து கொடுப்பதற்கு ஈடாக ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைமுறை ரீதியிலான போர் நிறுத்தத்திற்கான ரகசிய ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஏற்படுத்தியிருப்பதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 2026 ஜூலை 21 அன்று சீன ஆயுதப்படைகள் முழுவதற்கும் ராணுவ தணிக்கை தொழில்முறை நடத்தை நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பென்ஹாம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: சாலை நிலவரம்.

0: மனோ மற்றும் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. அமெரிக்கா மீண்டும் சில நாடுகளுக்கு வரியை விதிப்பதாக அறிவித்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் 60 முக்கிய வர்த்தக பங்காளி நாடுகளினுடைய பொருட்களுக்கு 10% முதல் 12.5% வரையில் புதிய சுங்க வரியை விதித்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளிவந்திருக்கின்றது. இந்த புதிய வரி பிரிட்டன், சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், இலங்கை உட்பட்ட நாடுகளை பாதிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பெரும்பாலான பொருட்களுக்கு இந்த வரி அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை ஃபோர்ஸ்ட் லேபர், கட்டாய தொழிலாளர் பயன்பாட்டை தடுக்க நாடுகள் போதிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்தினை முன்வைத்துத்தான் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருக்கின்றது. ஆனால் வர்த்தக நிபுணர்கள் பலருடைய கருத்துப்படி இது மனித உரிமை பிரச்சினையை விட அமெரிக்க உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்குமான அரசியல் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அவசர அதிகாரத்தின் கீழே விதிக்கப்பட்ட சில வரிகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் புதிய சட்ட அடிப்படையில் இந்த வரிகள் மீண்டும் அமலுக்கு கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய சுங்க வரி நடவடிக்கை உலகளாவிய வர்த்தகத்தில் மீண்டும் பதட்டத்தை அதிகரிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே தற்பொழுது நடைபெறுகின்ற ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க போரின் காரணமாக வர்த்தக சங்கிலி தொடர் என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது இவ்வாறான வரி விதிப்பும் நாடுகள் மீது விதிக்கப்படுகின்ற ஒரு சுமையாகவே பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான நாடுகள் இந்த வரிக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றன என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக மாறியிருக்கின்றது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: கனடாவால் துன்னாலை கரவை மக்கள் மன்றத்தின் 29வது ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் நீல்சன் அண்ட் ஃபின் சந்திப்பில், இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-834-1081. கனடா அனைத்து இலங்கை பல்கலைக்கழக தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் நடாத்தும் 20வது வருட ஒன்று கூடலும் கிரிக்கெட் கைப்பந்து போட்டிகளும் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு லெஸ்லி அண்ட் எக்லிண்டன் சந்திப்பில் உள்ள சனிப்ரூக் பார்க்கில் நடைபெறும். 416-930-9894. கனடா குப்பிளான் விக்னேஸ்வரா மக்கள் மன்றத்தின் 25வது வெள்ளி விழா ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9:30 முதல், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் உள்ள மார்னிங் சைட் பார்க் பிக்னிக் சைட் 2 நடைபெறும். 416-832-1859. கனடாவால் வலலாய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மெக்கோவன் அண்ட் ஹைவே 7 சந்திப்பில், இலக்கம் 8251 மெக்கோவன் ரோடில் உள்ள மில்ன் டேம் கன்சர்வேஷன் பார்க்கில் நடைபெறும். 416-269-5807. கனடா நீர்வேலி நலன்புரி சங்கத்தின் 28வது வசந்தகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மேர் சந்திப்பில் உள்ள மார்னிங் சைட் பார்க் லாட் 8 மற்றும் 9 நடைபெறும். 647-286-3102. கனடாவால் பெரிய கல்லாறு மக்கள் ஒன்றியத்தின் வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் லோசன் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க் பிக்னிக் ஏரியா 1 நடைபெறும். 416-625-1317. கனடாவால் கதிரிப்பாய் மக்கள் ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல், இலக்கம் 390 மார்னிங்சைடு அவென்யூவில் உள்ள மார்னிங்சைடு பார்க்கில் நடைபெறும். 6474081233 மானிப்பாய் இந்து கல்லூரி, மானிப்பாய் மகளிர் கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் பொங்கும் பொழுது கலை நிகழ்ச்சி ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 முதல், இலக்கம் 3840 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மெட்ரோபாலிட்டன் சென்டரில் நடைபெறும். 416-624-4843 அச்சுவேலி புனித சூசேப்பர் ஆலய வருடாந்த கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கிங் சிட்டியில், இலக்கம் 14485 ஜேன் ஸ்ட்ரீட்டில் நடைபெறும். 6479954447 வடலியடைப்பு ஒன்றிய கனடா கிளையின் 26ஆவது கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் பேர்ச் மவுண்ட் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், இலக்கம் 3159 பேர்ச் மவுண்ட் ரோடில் உள்ள கிட்ஸ் டவுன் வாட்டர் பார்க்கில் நடைபெறும். 416-417-6933 கனடா நடேஸ்வர கல்லூரி பழைய மாணவர் சங்கம் நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஸ்காப்ரோவில் உள்ள மில்கன் பார்க் ஷெட் 2 நடைபெறும். 6479723619 கனடா தமிழ் கவிஞர் கழகம் நடாத்தும் கவிச்சரம் 6 வெளியீட்டு விழா ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு, இலக்கம் 150 போரோ டிரைவில் உள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-939-9171 கனடா சில்லாலய சமூக கலாச்சார சங்கத்தின் 25ஆவது கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மார்னிங் சைட் பார்க் பிக்னிக் ஏரியா 4 நடைபெறும். 416-317-4692 அராலி கலாச்சார ஒன்றிய கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு லெஸ்லி அண்ட் எக்லிண்டன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற சனிப்ரூக் பார்க்கின் உட்புறம் அமைந்திருக்கின்ற செரீனா கண்டி பார்க் ஏரியா 3 நடைபெறும். கனடாவால் மிர்சுவில் புனித நிக்கிலார் தேவாலய பங்கு மக்களின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மில்கன் டிஸ்ட்ரிக் பார்க்கில் நடைபெறும். 416-898-7830
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24ஆவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. எமது நிகழ்ச்சிகளை இணையத்தில் நீங்கள் கேட்பதற்கு www.cmr.fm. அத்தோடு நீங்கள் டியூன் இன் ஆப் இருந்தால் ஆப் வாயிலாக கேட்கலாம். இதைத் தவிர சிஎம்ஆர் ஆப்பும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நீங்கள் அவற்றை ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன் போன்றவற்றில் டவுன்லோட் செய்து வைத்துக் கொண்டால் உலகில் எந்த பாகத்தில் நீங்கள் இருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை தவறவிடாமல் கேட்கக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 13 செல்சியஸ். இன்று அதிகூடிய வெப்பநிலை 27 செல்சியஸ்.

சுயமார் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நமது நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தெரியப்படுத்துங்கள். feedback@cmr.fm என்றது எமது மின்னஞ்சல் முகவரி.

0: CMR.
1: CMR Tamil FM. இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
2: எதிர்வரும் 30 மற்றும் 31 தேதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் சேவைகள் இடம்பெறாது என்று தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொழில் திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் உட்பட்ட அனைத்து அலுவலகங்களிலும் ஊழியர் சேமலாப நிதியின் நன்மை பணம் வழங்குதல் மற்றும் பதிவுச் சேவைகள் குறித்த நடவடிக்கைகள் இந்த 2 நாட்களிலும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 நாட்களில் சேவைகளை பெறுவதற்காக ஏற்கனவே நேரத்தை முன்பதிவு செய்தவர்கள் அடுத்த 1 மாத காலத்துக்குள் ஏதேனும் ஒரு அலுவலக நாளில் தொழில் திணைக்கள அலுவலகத்துக்கு சென்று தங்கள் முன்பதிவு செய்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தொழில் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் வைத்தியசாலை தரப்பிடம் இருந்தோ அல்லது மயான சபையிடம் இருந்தோ எந்தவித உத்தியோகபூர்வ பதிவுகளும் வழங்கப்படவில்லை என்று சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இது ஒரு இந்து மயானமாகும். இங்கு சட்ட ரீதியிலான அடக்கங்களும் இடம்பெற்றிருக்கலாம். உதாரணமாக சிறுவர்கள் உயிரிழந்தால் உரிய அனுமதி பெறப்பட்டு அடக்கம் செய்யப்படுவது வழமையாகும். எனினும் பெரும்பாலான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவதை பார்க்கும் பொழுது இங்கு எந்தவொரு குற்றமும் இடம்பெற்றிருப்பதாகவும் உடல்கள் அவசரமாக புதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெளிவாக புலனாவதாக தெரிவித்தார். இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிக்கைகள் வெளிவந்த பின்னரே மேலதிக தகவல்களை துல்லியமாக கூற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில மனித எலும்புக்கூடுகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதற்கான ஆடைகளுடனும் சவப்பட்டிகளுடனும் காணப்பட்டன என்றும் சில இடங்களில் உடற்கூட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்கான சான்றுகளும் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஆனால் இவை இந்த மயானத்தில் புதைக்கப்பட்டமைக்கான எந்தவொரு பதிவுகளும் இந்து மயான சபையினிடம் இல்லை என்று அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் தெரிவித்த வைத்தியசாலை நிர்வாகம் தாங்கள் இந்த செம்மணியை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் சடலங்களை புதைப்பதில்லை என்றும் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு கோம்பயன் மணல் மயானத்தையே பயன்படுத்துவதாகவும் தெளிவுபடுத்தியிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் இடம்பெற்ற ஏசியான் ரீஜனல் ஃபோரம் மாநாட்டில் வெளிவிகார அமைச்சர் விஜித்த ஹீரத் பங்களாதேஷின் வெளிவிகார அமைச்சர் கலாநிதி கலிலூர் ரஹ்மானை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இடையே நீண்டகாலமாக நிலவி வரும் நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தியிருக்கின்றன. வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச பலதரப்பு அமைப்புகளில் 2 நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களில் பரஸ்பர நலன்களை முன்னிறுத்தி இருதரப்பு உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதன் அவசியத்தையும் இந்த தரப்பினர் வலியுறுத்தியிருக்கின்றனர். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இலங்கை அரசாங்கமானது ஒருபோதும் இலங்கையில் இடம்பெற்ற அநீதிக்கு தீர்வு வழங்காது என்றும் சர்வதேச நீதிப்பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு கிட்டும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர் கண்ணதாசன் சுடரோன் தெரிவித்திருக்கின்றார். சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு அருகில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த உள்ளக பொறிமுறை மூலம் இதுவரை தமக்கான நீதி கிடைக்கவில்லை என்றும் இங்கே செயற்படுகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோரது அலுவலகமும் அரசாங்கத்தின் நீதி பொறிமுறைகளும் வெறும் தரவுகளை அறிக்கையிடும் வகையிலேயே அமைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். டெல்லி ஜந்தர் மந்தர் சுற்றுவட்டார பகுதியில் இணைய சேவை முடக்கத்திற்கு எதிரான பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று அவசர வழக்காக விசாரிப்பதற்கு ஏற்றுக்கொண்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடு முறைப்பாடுகளை கண்டித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி ஜந்தர் மந்தர் பகுதியில் ஜூன் 20 முதல் தொடர் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இணைய சேவை மற்றும் மெட்ரோ சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. 3 நாட்களாக ஜந்தர் மந்தரை உள்ள 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இணைய சேவைகள் முடக்கப்பட்டிருந்தன. இணைய முடக்கத்தினால் ஜந்தர் மந்தர் மற்றும் அதன் அருகில் இருக்கின்ற வணிகப் பகுதிகளில் கடைகள், உணவகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மாலை நேரத்துடனேயே மூடப்பட்டு வணிக நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வலியுறுத்தி இந்த மனுவை பொதுநல மனுவாக மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்டது. தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி தொடர்பான வழக்கை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் இணைய முடக்கத்திற்கு எதிரான இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் அவசரமாக விசாரிக்க ஏற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவின் கஜம் மாவட்டத்தில் மேலும் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கின்றது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 உயர்ந்திருக்கின்றது. பாதிப்புக்குள்ளானவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஒடிசா சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டிருக்கின்றது. டெல்லியில் ஜந்தர்மந்தரில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வருகின்ற தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக டெல்லி மெட்ரோ அறிவித்திருக்கின்றது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தொடர்ச்சியாக 3 இந்த நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதனால் தலைநகரில் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. போராட்டம் காரணமாக கடந்த புதன் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் இந்த நிலையங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் நேற்று 14 மூடலுக்கு பிறகு சில நிலையங்களின் நுழைவு வாயில்கள் திறக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டு வருவதாலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாலும் அலுவலகங்களுக்கு செல்வோர் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு
1: உள்ளாகியிருக்கின்றனர்.
2: நேரம் காலை 7:06.

0: நேரம் காலை 7:11 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பிராம்டன் மிசிசாகா மக்களுக்கான மகிழ்ச்சியான தகவலை தருகின்றோம். ஏ சில்க் எஃப்ஐஆர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை பிராம்டனில் நேற்று ஆரம்பமாக இருந்தது. இன்றும் நாளையும் தொடர்ந்து இந்த மலிவு விற்பனை நடைபெற இருக்கின்றது. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உங்கள் மனங்களை கொள்ளை கொள்ளும் அழகு நிறைந்த தனித்துவமான ஆடைத்தெரிவுகள் வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் விற்பனையாகின்றன. காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், ஷல்வார்கள், குருத்தி டாப்ஸ், லெஹெங்காஸ், பட்டுப்பாவாடைகள், வேட்டிகள், ஷர்ட்ஸ் என்று இன்னும் ஏராளம் ஆடைத்தெரிவுகள் மிக குறைந்த வழிகளில் விற்பனை ஆகின்றது. உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான புத்தம் புதிய வரவுகள் லக்ஷரி கலெக்ஷன்ஸ் அன்பீட்டபிள் பிரைஸில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை வரவேற்கின்றது. ஏ சில்க் எஃப்ஐஆர் இது பிராம்டன் மிசிசாகா மக்களுக்காக உங்கள் அருகிலேயே ஏ சில்க் எஃப்ஐஆர் வழங்கும் அரிய சந்தர்ப்பம். இந்த சிறப்பு மலிவு விற்பனை நேற்று ஆரம்பமாகி தொடர்ந்து இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது. இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனையுடன் உங்களை வரவேற்கின்றது ஏ சில்க் எஃப்ஐஆர்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
0: அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க எரிசக்தி திணைக்களத்தினுடைய செயலாளர் கிறிஸ் ரைட் மற்றும் சவுதி எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் ஆகியோர் அமைதியாக இந்த அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்திலும் தாங்கள் கைச்சாத்திட்டிருப்பதாக உத்தியோகபூர்வ தகவல்களை இந்த 2 நாடுகளும் வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தமானது அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தமாக இது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் தற்பொழுது மதிப்பாய்வுக்காக அமெரிக்க காங்கிரசுக்கு அனுப்பப்பட இருப்பதாக அமெரிக்க எரிசக்தி திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
2: சாலை நிலவரம், The Traffic Report, CMR Tamil FM 101.3.
3: On the 401 westbound express at Victoria Park, there's a stall in the right lane. It looks like the stalled tractor trailer westbound at Rutherford's Ramp 2, 427 southbound has finally cleared out. We're now open. Kennedy south of Steeles at Passmore, we're dealing with an accident at the intersection. And it looks like there's now reports of a large house fire at the area of Martin Grove Road and Silverstone Drive. Air North is now flying direct from Toronto to Whitehorse or Yellowknife with meals and baggage included. See the midnight sun or the northern lights, knowing there are no surprises. Prize fees, flyairnorth.com. With the latest traffic, I'm Antonia Altabonte.
4: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 19 காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 16°C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. அதிகுளி வெப்பநிலை 27°C, குறைந்த வெப்பநிலை 18°C. நாளையிலிருந்து வருகின்ற செவ்வாய் வரையில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.

0: நேரம் காலை 7:30. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட தொடக்க நிலை விசாரணைகளில் இதுவரை 600 மேற்பட்டோர் சாட்சியம் அளித்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே தட்பரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காலாவதியான ரசாயனங்கள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்தியமை தொடர்பில் 23 தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜப்பான் அரசின் நிதியுதவியின் கீழ் வழங்கப்பட்ட 7 புதிய மெட்ரோ பேருந்துகள் இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளன. முகநூல் ஊடாக 3 நாட்களில் நண்பனானதாக கூறப்படும் போலி வெளிநாட்டு வைத்தியர் மற்றும் அவருடன் தொடர்புடைய இணைய மோசடி கும்பலிடம் பெண்ணொருவர் 837,000 ரூபாவை இழந்திருப்பதாக மட்டக்களப்பு காவல்துறை தலைமையகத்தினர் தெரிவித்துள்ளனர். சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதற்கு நன்றி தெரிவித்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பின் நிறுவனர் அபிஜித் தீபகே தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை டெல்லி ஜந்தர்மந்தரில் அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். முல்லைப்பெரியாறு தொடர்பான வழக்கில் விரைந்து விசாரணை நடத்தப்படும் என்று தலைமை நீதிபதி உறுதியளித்திருக்கின்றார். டெல்லி ஜந்தர்மந்தரில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டிருப்பதாக டெல்லி மெட்ரோ ரயில் தெரிவித்துள்ளது. ஒடிசாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 உயர்வடைந்திருக்கின்றது. சில முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் மூத்த அரசு பணியாளர்கள் மத்திய அரசாங்கம் எவ்வாறு சிறந்த முடிவுகளை எடுக்கலாம் மற்றும் முக்கிய துறைகளில் அதிக பொறுப்புடன் செயற்படலாம் என்பது குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு பணிக்குழுவை அமைத்துள்ளனர். கனடா அமெரிக்கா எல்லை வழியாக குடியேறுகளை பணத்திற்காக அமெரிக்காவிற்குள் அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டை ஒருவர் இந்த வாரம் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். கட்டுக்கடங்காத காட்டுத்தீ காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 3 சமூகமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. நியூயார்க் நகரில் ஆசிரியர் ஒருவர் மற்றும் யூத மதத்தைச் சேர்ந்த ஒருவர் என இருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இது தொடர்பாக வெறுப்பு குற்ற விசாரணைக்கு அந்த நகர முதல்வர் ஷௌஹ்ரான் மம்தானி உத்தரவிட்டிருக்கின்றார். ஈரானிய எண்ணெயை கணக்கில் வராமல் ஏற்றுமதி செய்வதற்கு வசதி செய்து கொடுப்பதற்கு ஈடாக ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைமுறை ரீதியிலான போர் நிறுத்தத்திற்கான ரகசிய ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஏற்படுத்தியிருப்பதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 2026 ஜூலை 21 சீன ஆயுதப்படைகள் முழுவதற்கும் ராணுவ தணிக்கை தொழில்முறை நடத்தை நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பென்ஹாம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். அமெரிக்க சுங்கவரி அச்சுறுத்தலுக்கு பிரதமர் மா கானி ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவார் என்ற நம்பிக்கையை அல்பர்ட்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அல்பர்ட்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவுக்கு விதிக்க திட்டமிட்டிருக்கின்ற இந்த புதிய சுங்கவரியை தவிர்ப்பதற்காக பிரதமர் மா கானி அமெரிக்காவோடு ஒரு நல்ல ஒப்பந்தத்தை எட்டுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். கனடா மாகாண முதல்வர்கள் கூட்டத்தில் பங்கேற்றதன் பிறகு பேசியிருக்கின்ற அவர் ஆகஸ்ட் 19 அமலுக்கு வரவிருக்கின்ற இந்த சுங்கவரியினுடைய அச்சுறுத்தலை பிரதமர் மா கானி மிகுந்த அவதானத்துடன் கையாள்வது சரியான அணுகுமுறை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக 10 சுங்கவரியை விதிக்காமல் இருப்பது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கிடையில் பிரதமர் மா கானி நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி தொடர்பாக வெளியிட்டிருக்கின்ற தகவலில் 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்த இருவரும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்திருக்கின்றார். தான் கடந்த செவ்வாய்க்கிழமை அவரோடு மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலில் இந்த விடயங்கள் பேசப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்கா 30 நாட்களுக்கு பிறகு சில கனேடிய பொருட்களுக்கு 50% வரியை விதிக்க திட்டமிட்டிருக்கின்ற நிலையில் 2 நாடுகளும் தீர்வை எட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கிடையில் நேற்றைய தினம் ஏனைய நாடுகளுக்கான சுங்கவரி தொடர்பான அறிவித்தலை டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்றது. இதில் கனடாவுக்கும் 10% வரி விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கை, ஜப்பான், சீனா போன்ற நாடுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்த வரி விதிக்கப்படுவது என்பது அமெரிக்காவின் மீது எவ்வாறான அழுத்தங்கள் எதிர்வரும் காலத்தில் இந்த நாடுகளினால் பிரயோகிக்கப்பட இருக்கின்றன என்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்கின்றன. காரணம், பல நாடுகளுக்கு இந்த வரி என்பது ஒரு சிக்கலான விடயமாக மாறப்போகின்றது என்பது உண்மையான விடயம். தற்போதைய பொருளாதார சூழலில் இந்த வரி விதிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலையில் இல்லாத சூழலில் இந்த நாடுகள் எவ்வாறான பிரதிபலிப்பை இதற்கு வழங்கப் போகின்றன என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக இருக்கின்றன.

0: சீக்கிரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
4: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
7: பிரம்டன் பிசிசாக மக்களுக்காக ஏ சில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை. ஜூலை மாதம் 23, 24, 25 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏ சில்க் எஃப்ஏர்.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டீர்கள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கும் இடையிலே தொடர்கின்ற போர் என்பது தற்பொழுது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திய போராக மாறியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஒரு பதட்ட நிலை தென்படுகின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய தளங்களை தாங்கள் தாக்கி அழிப்போம் என்று வெளிப்படையாகவே தெரிவிக்கின்ற அளவுக்கு இந்த போரினுடைய நிலை மாற்றம் பெற்றிருப்பதாக பார்க்கின்றோம். அந்த வகையில் மத்திய கிழக்கின் பல நாடுகளினுடைய அமெரிக்க தளங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்படுகிறது. தற்பொழுது முக்கிய கட்டுமான தளங்கள் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாரின் நாட்டில் இருக்கின்ற அமேசான் நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டமைப்புகள் மீது தற்பொழுது தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானிய படை அறிவித்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஆரம்பமான போர் என்பது

ஜூன் மாதம் கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது முதல் ஒரு தனிவு நிலைக்கு வந்தது. இருந்த போதிலும் தற்பொழுது அதனுடைய நிலை என்பது மாற்றம் பெற்று வருவதையே வளைகுடா நாடுகளில் அமைந்திருக்கின்ற முக்கிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரே நாட்டில் இருக்கின்ற அமேசன் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த தரவு மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை இன்று அறிவித்திருக்கின்றது. குழந்தைகளை கொலை செய்யும் அமெரிக்க ராணுவத்திற்கு உளவுத்துறை சார்ந்த ஆதரவு வழங்குவதில் முக்கிய பங்காற்றுகின்ற அமெரிக்க நிறுவனமான அமேசானின் தரவு உளவு தரவு மையம் இப்பொழுது குறிவைத்து அளிக்கப்பட்டிருப்பதாக அது தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக அமேசான் நிறுவனம் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தியதாக அமேசான் நிறுவனத்தின் மீது இப்பொழுது தகவல் வெளிவந்ததை அடுத்து வளைகுடா நாடுகளில் அந்த நிறுவனம் வழங்கி வருகின்ற பல்வேறு சேவைகள் முடங்கக்கூடிய அச்சநிலை தென்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் குறித்து பாரேன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுடைய அரசுகள் மற்றும் அமேசான் நிறுவனம் ஆகியன இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது.

0: வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒலி துவங்கிறது. பொம்பே ஜெயஸ்ரீ உன்னிமேனன் குழுவினர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ். பிரம்டன் மிஸ்ஸாகா மக்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி, ஏசில்க் எஃப்ஏ வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு பிணை நடைபெறுகின்றது. பிராம்டனில் நேற்று ஆரம்பமான இந்த நிகழ்வு இன்றும் நாளையும் தொடர இருக்கின்றது. 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மலிவு பிணையின் அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உங்கள் மனங்களை கொள்ளை கொள்ளும் அழகு நிறைந்த தனித்துவமான ஆடைத்தெரிவுகள், வேறு எங்கும் வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், ஷல்வார்கள், குர்த்தி டாப்ஸ், லெஹெங்காஸ், பட்டுப்பாவாடைகள், வேட்டிகள், ஷர்ட்ஸ் என இன்னும் ஏராளம் ஆடைத்தெரிவுகள் மிக குறைந்த விலைகளில் விற்பனையாகின்றன. உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான புத்தம் புதிய வரவுகள் லக்ஷரி கலெக்ஷன்ஸ் அன்பீட்டபிள் பிரைஸில். இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை வரவேற்கின்றது ஏசில்க் அஃபேர். இது பிராம்டன் மிஸ்ஸாகா மக்களுக்காக உங்கள் அருகிலேயே நடைபெறுகின்ற மலிவு விற்பனை. இந்த சிறப்பு மலிவு விற்பனை நேற்று ஆரம்பமானது, இன்றும் நாளையும் தொடர இருக்கின்றது. உங்கள் தெரிவுகளுக்கு முந்து கொள்ளுங்கள். இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்கின்றது ஏசில்க் அஃபேர்.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
0: தற்போதைய சாலை நிலவர தகவல்கள் பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது சாலை நிலவரம்.
2: On the 401 eastbound at Highway 427, a left lane is blocked due to a crash. Also, a stall on the 400 northbound at Rutherford in the right lane, a shoulder is also blocked. QEW eastbound at Burloak Drive, 2 right lanes and a shoulder are blocked with a stall. And southbound Don Valley Parkway before Eglinton, we have a stall in the HOV. It also looks like that crash enclosure is still ongoing at Passmore and Kennedy Road. The Ontario Honda Dealers India Markham holds its inaugural event August 14th to the 16th, NTT Indy Car Series, NASCAR Racing, Food and Fun, tickets at HondaIndy.com. With the latest traffic, I'm Antonia Altabonte.
0: கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது. தற்பொழுது 16 பாகை செல்சியஸ், சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளையிலிருந்து வருகின்ற செவ்வாய் வரையில் ஆங்காங்கே மலைத்தூரல்களை காணக்கூடியதாக இருக்கும் என அறிவிக்கப்படுகிறது. இந்த நாட்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளை அதிகுடி வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கும்.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5% இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
5: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா Jewelers.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கான சுருணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: கனடா மற்றும் ஈக்வடோர் அரசாங்கங்கள் இன்று ஒட்டோவாவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. இதை சர்வதேச வர்த்தக அமைச்சர் மனிந்த சித்துவின் செய்தித் தொடர்பாளர் முஸ்தபா ஹுசைன் உறுதிப்படுத்தினார். பல கனேடிய அமைப்புகளும் குடிமை சமூக தலைவர்களும் கனடா ஈக்வடோர் தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளை எதிர்த்து வருகின்றனர். மேலும் இந்த ஒப்பந்தம் சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும், தென்னமெரிக்க நாட்டில் மனித உரிமை நெருக்கடியை மோசமாக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றனர். இந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் 2025 ஆண்டின் ஆரம்பத்தில் முடிவடைந்தன. முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி கனேடிய இறக்குமதிகள் அனைத்தில் இருந்தும் ஈக்வடோர் சுங்கவரிகளை நீக்கும். கனடாவுக்கும் ஈக்வடோருக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2025 கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் டாலர்களை எட்டியதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. தெற்கு ஒன்டாரியோவில் எல்லை தாண்டிய போதைப்பொருள் கடத்தல் விசாரணையில் 139 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து 21 சந்தேக நபர்கள் மீது 100க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது மாகாணத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பறிமுதல்களில் ஒன்று என காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒன்டாரியோவின் சானியாவில் உள்ள ப்ளூ வாட்டர் பிரிட்ஜ் நுழைவாயிலில் கனடா அமெரிக்க எல்லையை கடந்து இடம்பெறுகின்ற போதைப்பொருள் கடத்தலை குறிவைத்து 18 மாதங்களாக நடத்தப்பட்ட ப்ரொஜெக்ட் பே விசாரணையில் கிட்டத்தட்ட 1.7 மெட்ரிக் டன் போதைப் பொருட்களும் பீரங்கி எதிர்ப்பு துப்பாக்கி உட்பட ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இலங்கை உட்பட 60 நாடுகளுக்கு அமெரிக்கா புதிய சுங்கவரிகளை விதித்திருக்கின்ற நிலையில் அதற்கு ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட்ட பல நாடுகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றன. ஜப்பானின் தலைமை அமைச்சரவை செயலாளர் அமெரிக்காவின் புதிய சுங்கவரி நடவடிக்கை குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் வர்த்தக அமைச்சர் தமது நாட்டுக்கு 12.5% சுங்கவரி விதிக்கப்பட்டிருப்பது முற்றிலும் நியாயமற்றது என விமர்சித்திருக்கின்றார். 60 நாட்களுக்கு புதிய சுங்கவரிகளை அமெரிக்கா அறிவித்திருக்கின்ற நிலையில் இலங்கை உட்பட்ட 18 நாடுகளுக்கு 10% சுங்கவரி விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையுடன் இணைந்து 10% சுங்கவரி விதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, கனடா மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் அடங்குகின்றன. இந்த புதிய சுங்கவரிகள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நாடுகள் தொடர்ந்தும் தங்களது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. பதவி நீக்கப்பட்ட பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்ப தயாராகி வருவதாக செய்திகள் வெளியான நிலையில், அவரது நண்பரான தற்போதைய பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது ஹசாபுதீன் ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. 2024 மாணவர் போராட்டங்களின் போது சுமார் 1400 பேரை கொன்றதாக கொடிய குற்றங்களுக்காக நீதிமன்றம் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்திருந்தது. வழக்கதையை எதிர்கொள்வதற்காக பங்களாதேஷ் திரும்புவதாக ஹசீனா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்த சில நாட்களுக்கு பின்னர் ஜனாதிபதியின் இந்த ராஜினாமா முடிவு வெளிவந்திருக்கின்றது. மருத்துவ சிகிச்சைக்காக தாய்லாந்து சென்றிருக்கின்ற நாடாளுமன்ற சபாநாயகர் ஹபீஸ் உத்தீன் அகமது நாடு திரும்பிய பின்னர் ஜனாதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிக்க திட்டமிட்டிருக்கின்றார். சுகாதார காரணங்களுக்காக இந்த ராஜினாமா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்றும், ஆளும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் தலைவர்களிடமிருந்து வரும் வலுவான அரசியல் அழுத்தமே இதற்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் செப்டம்பர் 24 அமெரிக்காவுக்கு விஜயம் செல்லும் பொழுது அவருடன் செயற்கை நுண்ணறிவு குறித்து விவாதிக்க உள்ளதாக நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு சென்றிருந்த பொழுது 2 தலைவர்களும் சந்தித்ததை தொடர்ந்து சீன தலைவரின் இந்த வருகை அமையவிருக்கின்றது. சீன பயணத்தின் போது சீன தலைவரை வெள்ளை மாளிகைக்கு வருமாறு டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். சீன ஜனாதிபதியின் வருகையை அறிவிப்பதற்கு சற்று முன்பு சீன பொருட்கள் மீது டொனால்ட் ட்ரம்ப் 12.5% வரியை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டாய உழைப்பு முறையை சரி செய்வதில் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று கூறி, கடந்த மாதம் 60 வர்த்தக பங்காளிகள் மீது முன்மொழியப்பட்ட வரி வீதங்களின்படியே டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் நேற்றைய தினம் இந்த வரிகளை அறிவித்திருக்கின்றது. 2027 ஆண்டுக்கான ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த போட்டியானது அடுத்த ஆண்டு June 9 முதல் 13 வரை நடைபெறும். தி ஓவல் மைதானத்தில் ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடத்தப்படுவது இது 2வது தடவையாகும். முன்னதாக 2023 ஆண்டில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தது. ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை தொடர்ந்து 3வது முறையாக இங்கிலாந்து நடத்தி வருகின்றது. மேலும் 2031 வரை இந்த போட்டிகள் இங்கிலாந்திலேயே நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டின் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் 2027 ஆண்டுக்கான ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி சிறப்பாக அமையும் என்று ICC தெரிவித்துள்ளது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோ செல் கால் 416-700-2222. J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
1: 416-700-2222 J.CA. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 முதல் 50 மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1 காலை 9 முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
5: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
6: 416-897-0919.
2: எட்டு மணி 9 நிமிடம். CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டு பாடலை தொடர்ந்து செய்தியின் பின்னணியில் கேட்கலாம்.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். பிராம்டன் மிசாகா மக்களுக்கான மகிழ்வான தகவல். ஏசில்க் எஃப்ஏ வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை நடைபெறுகின்றது. நேற்று ஆரம்பமான இந்த மலிவு விற்பனை நாளை வரை தொடர இருக்கின்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையை தவறவிடாதீர்கள். இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கின்றது. உங்கள் மனங்களை கொள்ளை கொள்ளும் அழகு நிறைந்த தனித்துவமான ஆடைத்திரைவுகள் வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், ஷல்வார்கள், குர்த்தி டாப்ஸ், லெஹெங்காஸ், பட்டு பாவாடை, வேட்டிகள், ஷர்ட்ஸ் என்று இன்னும் ஏராளமான ஆடை தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான புத்தம்புதிய வரவுகள் லக்ஷரி கலெக்ஷன்ஸ் அன்பீட்டபிள் பிரைஸில் கிடைக்கின்றன. இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை வரவேற்கின்றது ஏசில்க் அஃபேர். இது பிராம்டன் மிசாகா மக்களுக்காக உங்கள் அருகிலேயே இடம்பெறும் மாபெரும் மலிவு விற்பனை ஏசில்க் அஃபேர் தருகின்றது. இந்த சிறப்பு மலிவு விற்பனை நேற்று ஆரம்பமானது, இன்றும் நாளையும் தொடர்கின்றது. உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்கின்றது ஏசில்க் அஃபேர்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
5: CMR, Tamil FM, 101.3.
0: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரங்கள் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் டொனால்டு டிரம்ப் உலக நாடுகள் பலவற்றுக்கும் வரி விதிக்கின்ற செயற்பாடு தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இதன் காரணமாக பொருளாதார தளம்பல் நிலை என ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் குறித்து உலக நாடுகள் பலவும் தங்களுடைய கவலையை வெளியிட்டு வருகின்றன. இதே நேரத்தில் கனேடா தற்பொழுது பல நாடுகளிடம் தாங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் இருந்த நிலை தற்பொழுது இல்லை என்றும் கனேடிய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இருந்தபோதிலும் இந்த வரி விதிப்புக்கு எதிரான வரி விதிப்பு முறை குறித்து அவர் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இதனை வரவேற்றிருப்பதாக தற்பொழுது அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு ஏட்டிக்கு போட்டியாக வரி விதிப்பது என்பது தற்போதைய சூழ்நிலைக்கு பொருந்தாது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் பலவற்றிலும் தாக்குதல் என்பது விரிவடைந்து செல்வதாக அறிவிக்கப்படுகிறது. ஈரான் தரப்பு அமெரிக்காவோடு தொடர்புடைய தளங்கள் மீது தங்களுடைய தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்படும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருப்பதோடு, தற்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற செய்திகளின் அடிப்படையில் அமேசனுடைய டேட்டா சென்டர் போன்ற தரவு தளங்களை நோக்கிய தாக்குதல்களும் இடம்பெற்று வருகின்றன. இது ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற கருத்துக்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இப்பொழுது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா, அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
6: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், இப்பொழுது வரி விதிப்பு என்பது மிக உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. காரணம், முன்னர் இவ்வாறான வரி விதிப்பு இடம்பெற்ற பொழுதிலும் பின்னர் அதிலிருந்து டொனால்டு டிரம்ப் பின்வாங்கியிருந்தார். இருந்தபோதிலும் முக்கிய நாடுகள், கிட்டத்தட்ட 60 நாடுகளை உள்ளடக்கியதாக இந்த வரி விதிப்பு வழங்கப்படுகிறது. குறிப்பாக 10-12.5% வரையிலான வரி விதிப்பு அமுல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சீனா, ஜப்பான் போன்ற மிக முக்கிய நாடுகள் இதில் அடங்கியிருப்பதோடு ஆஸ்திரேலியா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையாகவே தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவும் இதில் உள்ளடங்கி இருக்கின்றது. இலங்கை போன்ற சிறிய நாடுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வரி விதிப்பு என்பது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் எவ்வாறான பாதிப்புகளை இந்த நாடுகளுக்கு வழங்கப் போகிறது? குறிப்பாக இந்த ஒட்டுமொத்த நாடுகளும் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டு வருகின்ற நிலைமை என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு சிக்கலுக்குள் அதனை கொண்டு செல்லுமா, அல்லது அமெரிக்கா தான் நினைத்தவற்றை சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று கருதுகின்றீர்களா? பல நாடுகளுக்கும் ஒரே தடவையில் இவ்வாறான வரி விதிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
6: இல்ல இது அதாவது வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த வரி விதிப்பு தவறானது என்பதை தெரிவித்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு மாறுதலாக ஒரு சட்ட வாக்கத்தை எடுத்து அதன் மூலம் பிப்ரவரி மாதம் ஒரு வரியை விதித்திருந்தார். அதாவது வந்து அமெரிக்காவின் சட்ட வாக்கம் 301 கீழான 1974 உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் அவ்வாறான நிலைமையை தான் செய்வதாக கூறியிருந்தார். உச்ச நீதிமன்றத்தின் ஆணையை மீறுவதற்காக அல்லது அதனை தவிர்ப்பதற்காக இப்பொழுது அது காலவதியாகின்றது. காலவதியாகின்ற பொழுது விதிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் எந்த நாடுமே இவ்வாறு நடைபெறும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல 60 மேற்பட்ட நாடுகள் இது ஒரு சிறு பிள்ளைத்தனமான விளைவாக சென்று கொண்டிருக்கின்றது என்றாலும் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தப் போகின்ற தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது கனடா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, ஜப்பான், மெக்சிகோ போன்ற நாடுகள் கூட, அதை விட சீனா போன்ற நாடுகள் கூட இந்த விவகாரத்தின் மெத்தன போக்கு குறித்ததான கருத்தை தெரிவித்திருக்கின்றன. எனவே இது ஒரு, அதாவது வந்து இந்த ஃபோர்ஸ்ட் லேபர் எனப்படுகின்ற வேலைக்கு அழுத்தமாக அல்லது பாராமுகமாக சிறார்கள் உட்பட பலரையும் கொண்டு வேலைகள் செய்விப்பதால் அல்லது பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதற்கான வரியாக இது விதிக்கப்பட்டிருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த வரி என்பது தற்பொழுது அனைத்து நாடுகளையும் ஒரு 10-12% பாதிக்கின்ற அளவிற்கு செல்கின்றது. குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையில் கனடாவின் பிரதமர் எல்லா விடயங்களும் மேசையில் இருக்கின்றன விவாதத்திற்கு என்கின்ற ஒரு தரப்பை கூறியிருக்கின்றார். அவருக்கான முதல்வர்களின் அழுத்தம் என்பது நேற்று தெளிவாக கொடுக்கப்பட்டுவிட்டது. அனைத்து முதல்வர்களும் மாகாணியவர்களை கேட்டிருக்கின்றார்கள் எவ்வாறான திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் இந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு என்பதை தங்களுக்கு தருமாறு. எனவே இப்பொழுது அவர் கூட ஒரு அழுத்தத்தின் கீழ் இந்த விவகாரத்தை கையாள வேண்டிய தன்மை இருக்கின்றது. அனைத்து தரப்புகளும் ஒன்றாக இருப்பது என்பது கனடாவின் சாதகம். என்று சொன்னால் முதல்வர்களும் மாக்கானியும் ஒன்றாக பயணிக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் அவர் அந்த திட்டத்தை கூற வேண்டிய
0: எவ்வாறான பிரச்சனைகள் உள்நாட்டில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக தென்படுகின்றன.
6: இல்லை, இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் இந்த இப்பொழுது அவர்கள் அந்த திட்டத்தை முன்வைக்கின்ற பொழுது குஸ்பா எனப்படுகின்ற கனேடிய, அமெரிக்க, மெக்சிகோ உடன்பாடு கூட தற்பொழுது பரிசீலனைக்கு வருவதாக இருக்கின்றது. எனவே இந்த பரிசீலனைக்கு வரப்போகின்ற நேரத்தில் இந்த வரி விதிப்புகள் இப்பொழுது அந்த உடன்பாட்டின் கீழ் சுமார் 70-80% பொருட்களுக்கான வரிகள் என்பன தவிர்க்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது அந்த வரி என்பது மீள வருமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பாதாள நிலைக்கு கனடாவை இட்டுச் செல்லும் என்று சொன்னால் அதாவது வந்து 50% அளவில் வரி விதிக்கக்கூடிய தன்மையை கொண்ட பொருட்கள் இருக்கின்றன. அது $20 பில்லியன் இருந்து $28 பில்லியன் வரையான ஏற்றுமதியாக இருக்கும். அவ்வாறான நிலையில் அந்த ஏற்றுமதிக்கான வரிகள் விதிக்கப்படுகின்ற பொழுது அவற்றிற்கான சந்தைகளை பெறுதல் என்பது, குறிப்பாக இந்த இவ்வாறான பொருட்கள் என்று சொன்னால் பால் சந்தை பொருட்கள், அது பாலாக இருக்கலாம் அல்லது தயிராக இருக்கலாம் அல்லது சீஸ் ஆக இருக்கலாம் எதாகவும் இருக்கலாம் அல்லது பட்டர் போன்றவை எல்லாம் செய்திருக்கின்றன. அதே போல இந்த இங்கே தயாரிக்கப்படுகின்ற வைன் வகைகள், மற்றது கட்டுமான பொருட்கள், சிமெண்ட், மற்றது பலகைகள், அலுமினியம் போன்றவை போன்ற பல விடயங்களும் இதில் அடங்கி இருக்கின்றன. எனவே கனடாவின் தயாரிப்புகளுக்கு இவ்வாறான வரி என்பது விதிக்கப்படுகின்ற பொழுது கனடா வேறொரு சந்தையை தேடுமாக இருந்தாலும் இந்த வரியை சந்திக்க வேண்டிய தன்மையை கொண்டிருக்கின்ற முக்கியமான மாகாண ஒன்றியோவும் கியூபெக்கும் இருக்கின்றன. இந்த இரண்டு மாகாணங்களிலும் அந்த பொருளாதார தளம்பல் என்பது ஏற்படுவதற்கான சூழ்நிலையை இந்த வரி விதிப்பு ஏற்படுத்தலாம். ஆனால் நாங்கள் இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இந்த உலக பொருளாதாரம் என்பது 4 மாறும் என்கின்ற கணிப்பை கூறினாலும் அது உண்மையிலேயே அந்த அவர்களுடைய அந்த ஃப்ரேம் ஒர்க் போன்றவற்றை பார்த்து அது 6 கூட செல்லலாம். ஆனால் நேற்று எண்ணெயின் விலை $1 என்பதை தொட்டுவிட்டது. எனவே அவ்வாறான நிலையில் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டால் இங்கே ஒன்றியோ மற்றும் கியூபெக் போன்ற இடங்களில் எல்லாம் இந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற தொழிற்சாலைகள், அதாவது உணவு தயாரித்தல் மற்றும் பால்முறை பொருட்கள், இறைச்சி மற்றும் தளபாடங்கள் மற்றும் அந்த உலோகங்கள் தயாரிக்கின்ற இடங்களில் எல்லாம் சிரமங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்றால் அவர்கள் உற்பத்தியை குறைக்க முனைவார்கள், லாபம் வராத இடத்து. அவ்வாறான நிலைமை ஏற்படுகின்ற பொழுது தொழில் தட்டுப்பாடு என்பது அல்லது தொழிலாளர்கள் வேலையில் இருந்து இடைநிறுத்தப்படுவது போன்றவையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான நிலை ஏற்பட்டால் அதனை காபாந்து செய்வதற்காக தற்காலிகமாக அவர்களுக்கு ஊதியமோ அல்லது மானியம் என்பதுதான் சரியான தமிழாக இருக்கும், மானியம் வழங்குவதற்காக கனடா கூட தயாராக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் கனடா கூட தற்பொழுது இந்த தனது திட்டங்களை கடினமான முறையில் எடுத்துச் செல்வதற்கான அழுத்தத்தை அமெரிக்காவின் இந்த பங்கு அதாவது அறிவிப்புகள் கொடுக்கின்றன. இன்னும் 2-3 மாதங்கள் கனடாவால் தாக்க பிடிக்க முடியுமாக இருந்தால் இந்த மிட்டம் எனப்படுகின்ற தேர்தல் வருகின்ற பொழுது சில வேளைகளில் மாறுதல்கள் வரும். அதே போல இந்த குஸ்மா ஒப்பந்தமும் மாறுதல்களை கொண்டு வரலாம். அதுதான் உண்மை.
0: ஆனால் இப்பொழுது இந்த வரிகள் விதிக்கப்பட்டவுடன் ஏனைய நாடுகளுடைய வரிகளை பார்க்கின்ற பொழுது உடனுக்கு உடன் எதிர் வரிகள் விதிக்கப்பட்டதை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு அமைதியான சூழ்நிலையில் அது ஒரு அதிருப்தியாக வெளியிடப்படுகின்ற செய்தியாகத்தான் பல நாடுகளிலிருந்து வருகின்றன. குறிப்பாக இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், இவ்வாறான ஒரு முடிவுகளைத்தான் அவர்கள் எடுப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் வருகின்ற செப்டம்பரில் இப்பொழுது சீன ஜனாதிபதிக்கான அழைப்பை விடுத்தவுடன் மீண்டும் அவர் இந்த வரி விதிப்பை வெளியிட்டிருக்கின்றார். சீன ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு சென்று அவரை சந்திக்க இருக்கின்றார் டொனால்டு ட்ரம்பை. இந்த நிலையில் சீனா முன்னர் போன்ற ஒரு நிலையில் எதிர் வரிகளை விதிக்கக்கூடிய நிலை காணப்படுகிறதா? அவ்வாறு எதிர்த்து செயற்படக்கூடிய நிலையிலிருந்து இந்த நாடுகள் சற்று பின்வாங்குவதற்கான காரணமாக நீங்கள் எதனை பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் அமெரிக்காவை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்னர் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த நிலை இல்லாமல் போயிருக்கிறதா?
6: இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் முக்கியமானதை விட கருத்தாள்ளம் கொண்டதாகவும் இருக்கின்றது. நீங்களே குறிப்பிட்டிருக்கிறீர்கள், அதாவது வந்து எதிர்வினை வரிகளை விதித்தல், அதனைத்தான் நாடுகள் செய்து தங்களுடைய தப்பிதற்காக செய்யக்கூடிய தன்மை என்பது சகல நாடுகளாலும் எதிர்வினை வரிகள் விதிக்கப்படும். கனடா அது குறித்த அறிவித்தலை விடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய இந்த சப்ளை செயின் எனப்படுகின்ற தொடர் போக்குவரத்து போன்ற விடயங்கள் மற்றும் அந்த நாணயத்தில் உள்ள அழுத்தங்கள், இப்பொழுது குறிப்பாக அமெரிக்க நாணயம் என்பது இந்த ஈரான் போர் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதால் தற்பொழுதும் அந்த பெட்ரோடாலர் எனப்படுகின்ற உலக பொருளாதார சந்தையின் கதாநாயகனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான சில சில மாற்றங்களை வேறு நாடுகள் எடுக்கின்ற பொழுதும் அதே போன்று இந்த பொருளாதாரத்தை கனடா போன்று மற்ற நாடுகளுக்கு விரிவாக்குவதற்கும் இப்பொழுது உண்மையிலே கனடாவிற்கு உள்ள ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால் அதை வந்து நாங்கள் எவ்வாறு கூற வேண்டும் என்றால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சிக்கலா என்றால் ஆம். எவ்வாறு என்றால் ஈரான் போரை தொடங்க வேண்டாம் என்று ஜனாதிபதிக்கு பல ஜெனரல்கள் கூறிய பொழுது அவர் தொடங்கி இருந்தார். இப்பொழுது அந்த போர் காரணமாக கனடாவுடன் ஒப்பந்தம் செய்த ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் 70 மில்லியன்கள் என்பது வருமா இல்லையா என்பது தெரியாது. அதே போல கத்தார் போன்ற நாடுகள் செய்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா என்றால் அது குறித்த ஐயங்கள் இருக்கின்றன. அதைவிட ஏனைய நாடுகள் செய்த ஒப்பந்தங்களின் தொகை என்பது அதாவது அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற தொகை என்பது தற்பொழுதைய இந்த போர் நிலையால் மாறுபட்டு செல்கின்றது. இது போன்றுதான் மற்ற நாடுகளிலும் அவர்கள் வேறு வேறு பொருளாதார பாதைகளை திறக்க வேண்டிய நிலை ஏற்படும். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் சில வேளைகளில் இப்பொழுது நீங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தால் இந்தியாவினுடைய யாழ்ப்பாணம் மற்றும் திருக்கோணமலை ஊடான விநியோகங்கள் கூட சில வேளைகளில் கூடுதலாக செல்லக்கூடிய தன்மையை அடையும். அங்கே உள்ள பொருட்களுக்கான சந்த நிலைமை அமெரிக்காவை நோக்கி வருகின்ற பொருட்களுக்கான சந்த நிலைமை என்பது குறையும் பொழுது அவர்கள் வேறு சந்தைகளை தேட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை அமெரிக்கா ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.
0: தொடர்ந்து மத்திய கிழக்கு நிலவரம் என்பது ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தான் தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று கூட அமேசான் தளம் பாரேனில் இருக்கின்ற அமேசனுடைய டேட்டா சென்டர் தாக்கி அழிக்கப்பட்டதாக ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இது தொடர்பாக அமெரிக்காவோ பாரேனோ எந்தவித தகவலையும் தெரிவிக்கவில்லை. இந்த போர் என்பது ஒரு களமுனை போரில் இருந்து இப்பொழுது அமெரிக்க ஆதரவு தளங்கள் மீதான தாக்குதலாக விரிவுபடுத்தப்படுவதாக ஈரானே உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இதனை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இது போரில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் எப்படியானதாக மாற்றம் பெற வைக்கும்?
6: ஆமாம், இதில் உள்ள விடயம் என்னவென்றால் ராம், இப்பொழுது ஹர்முஸ் நீரிணையை மட்டும் கட்டுப்படுத்துதல் என்பது ஈரானுக்குரிய வெற்றியாக இருக்க முடியாது. அதனுடைய பயன்பாட்டிற்கு மாற்று வழிகள் கண்டுபிடிக்கப்படும் பொழுது, அல்லது ஏனைய நாடுகளால், இப்பொழுது அந்த கரையை பாவிக்கின்ற நாடுகளால் இந்த குழாய்கள் வேறு திசைகளுக்கு திருப்பப்படுகின்ற பொழுது, ஒரு சில மாதங்களில் அல்லது பல மாதங்களில் இந்த ஹர்முஸ் நீரிணையின் பங்கு என்பது சில வேளைகளில் உயிர்த்தல் இல்லாமல் போய்விடும். எனவே அவ்வாறான நிலையில் ஈரானுக்கான தாக்குப்பிடிப்பு என்று சொன்னால், மற்ற நாடுகளுடனான தனது அதாவது பாதுகாப்பு வியூகத்தை வகுத்தல், அதன் பிரகாரம் அமெரிக்காவிற்கு உதவுகின்ற யாருக்கும் அல்லது அமெரிக்காவின் தளங்களை கொண்டுள்ள யாரையும் தாக்குவோம் என்பதை அது எவ்வாறு செய்கின்றது என்றால், தங்களுடைய பொருளாதாரம் இன்றைக்கு 14வது நாடாக இரவு தாக்குதல்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது பொது கட்டமைப்புகள் மீது. அதன் விதமாக இப்பொழுது ஈரானும் அந்த பொது கட்டமைப்பு, அதாவது அமெரிக்க நிறுவனத்தின் பொது கட்டமைப்புகளை தாக்குதல் என்பது துல்லியமாக இடம்பெறுகின்ற பொழுது, அதனுடைய விளைவு என்பது அந்த நாடுகளை நிச்சயமாக மூன்றாம் உலக நாடுகள் போன்று கொண்டு வர போகின்றன. இவ்வாறு கூறுங்கள், சவுதி என்பது எங்களுக்கு பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய பணக்கார நாடாகவும், அங்கே உள்ள அதாவது இளவரசர் பல ஆயிரம் முதலீடுகளை செய்வதாகவும், அவர்கள் இப்பொழுது அணு ஆயுதம் அதாவது யுரேனியம் அதாவது செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை வைத்திருப்பதற்கான ஒப்பந்தத்தை நேற்று அமெரிக்கா செய்ததாகவும் இருக்கட்டும், ஆனால் சவுதியில் இருக்கின்ற 40% மக்களும் வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள். அதைவிட அவர்கள் கண்ணாடி குண்டிற்குள் வாழ்வது போன்ற வாழ்க்கை அவர்கள், அதாவது வந்து ஆடம்பரம் வசதி அனைத்துமே வந்து இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறாது என்கின்ற ஒரு கற்பனை வாதத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டவை. இவை எல்லாம் சரிவுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த நாடுகளின் பெறுமதி என்பது அல்லது அந்த நாடுகளின் செயற்பாடுகள் என்பதால், குறிப்பாக இந்த விமான பயணத்திற்கான முக்கிய தளங்களாக எமிரேட்ஸ் மற்றும் கட்டார் ஏர்வேஸ் போன்றவற்றின் பிரதான தளங்கள் செயற்பட்டு வந்தன, மக்களுக்கு அதாவது விமான பயணங்களின் பொழுது பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு டியூட்டி ஃப்ரீ போன்றவை எல்லாம் தாராளமாக இருந்தன. இப்பொழுது அவ்வாறான செயற்பாடுகளில் எல்லாம் குறைகள் வருகின்ற பொழுது அவர்களை பொறுத்தவரையில் இந்த பாதிப்பு என்பது பலமாக இருக்கும். இதனால் வெற்றி யாருக்கு சொன்னால் ஈரானுக்கு. ஈரான் மட்டும் வைத்துக் கொண்டு தாக்குப்பிடிக்க முடியாது, எனவே மற்ற நாடுகளை நோக்கி தாக்குதல் நடத்துகின்றது. இப்பொழுது 14 இரவுகளை தொடர்ந்து தாக்குதல் நடத்துகின்ற அமெரிக்காவிற்கு இருக்கின்ற தெரிவு, அதாவது வந்து சுமார் 70% சந்தர்ப்பங்களை உரிய தெரிவு, தனது துருப்புகளை அனுப்புவது, தனது துருப்புகளை அமெரிக்கா அனுப்புமாக இருந்தால் உலக பொருளாதாரம் நிச்சயமாக வீழ்ச்சி பெறும் என்பது அதாவது வந்து நாங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. அதாவது ஒரு சாதாரண நிலையே எங்களுக்கு பெட்ரோல் விலையை உயர்த்துவதாகவும், பொருட்கள் வரவு இல்லாத பொழுதும் இவ்வாறு அதாவது உள் சென்று சண்டை பிடிப்பதானால் அமெரிக்கா பல இழப்புகளை சந்திப்பதாகவும், அவர்களுக்கு தேவையான பணம் என்பது பெரிதாகவும் இருக்க போகின்ற தேவை இருக்கின்றது. அதன் பொழுதான தாக்கம் என்பது நிச்சயமாக அனைவரையும் பாதிக்கும், அது கனடாவையும் பாதிக்கும் என்பது உண்மை. இருந்த பொழுதிலும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு செல்லாது என்கின்ற நம்பிக்கை பலருக்கு இருக்கின்றது. பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஈரானுக்குரிய ஆதரவை தொடர்ந்து ரஷ்யாவும் சீனாவும் எவ்வாறு கொடுக்கப் போகின்றன போன்ற பல விவகாரங்கள் இந்த விடயத்தில் தங்கி இருக்கின்றன. நேற்று தான் அமெரிக்கா முதலாவதாக தனது உத்தியோகபூர்வமாக உடலங்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வருகின்ற பணியை செய்திருந்தது. 4 போர் வீரர்கள் இறந்த நிலையில் இவ்வாறானதில் அவர்களால் இந்த ரிசர்வ் எனப்படுகின்ற நபர், அதாவது படைக்கு தேவையான நபர்களை எல்லாம் இணைக்க முடியுமா போன்ற பல கேள்விகளையும் அவர்கள் உள்ளகத்தை வைத்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் தெரிவு என்பது அவர்களுடைய கையை மீறி செல்கின்றது. ஏனென்றால் 14வது இரவு தாக்குதல் நடந்தும் ஈரானை பொறுத்தவரையில் ஏதுமே நடைபெறாதது போன்ற ஒரு செயற்பாட்டில் தான் அது இருந்து கொண்டிருக்கின்றது.
0: சில நாடுகள் தங்களுடைய பயணிகளுக்கு பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த தொட்டு செல்லுகின்ற நிலப்பரப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற பொழுது, ஆசிய நாடுகளுக்கான பயணமாகட்டும், குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகள் தவிர்த்து மத்திய கிழக்கினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற பயணங்களாக இருக்கும் பொழுது, சர்வதேச வான்வெளியை பயன்படுத்துவதில் இருக்கின்ற சிக்கல் நிலை தொடர்பாக இப்பொழுது பலரும் அச்சம் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இப்பொழுது இந்த அமெரிக்கா ஆதரவு தளங்கள் மீதான ஒரு அப்பட்டமான தாக்குதல் என்பது பொதுமக்கள் மீதான தாக்குதலாக விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கலாமா? இதை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? குறிப்பாக இந்த சர்வதேச பயணிகளுக்கு என்ன அறிவுறுத்தலை கூறலாம்?
6: இல்ல இது ஒரு ஆபத்தான நிலையைத்தான் அடைந்திருக்கின்றது. அதாவது வந்து விமான பரப்புகளுக்கு மேலான தூரத்தால் கூட ஏவுகணைகள் செல்கின்ற தன்மையை கொண்டிருப்பதால் ஏவுகணைகளின் பாதைகள் விமானங்களால் சில வேளைகளில் அந்த விமானங்கள் செல்லும் பொழுது அவை கூட தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடியதாகவோ அல்லது தாக்குதலின் தெரிவாக ஒரு ஏவுகணைக்கு தெரியாது இது விமானமா இல்லாத ஆள் இல்லாத விமானமா என்று அதனுடைய இலக்கு என்பது அடையாளப்படுத்தப்படாமல் அனுப்பப்படுகின்ற ஏவுகணைகள் கூட அல்லது ஆளில்லா விமானங்கள் கூட ஆபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். எனவே பயணிகள் பாதுகாப்பை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கு என்பது மிகவும் ஒரு அவதானமாக பாவிக்க வேண்டிய இடமாக இருக்கின்றது. என்றால் அங்கே இப்பொழுது இருக்கின்ற தாக்குதல்கள் என்பது மட்டுப்படுத்தப்பட்டன. அதாவது ஈரான் கூட இவ்வளவு ஆயுதங்களை இவ்வளவு நாட்களுக்கு பாவிக்க முடியும் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை. அதே போல அமெரிக்கா கூட இரவு நேர தாக்குதல்களையோ அல்லது இலக்குகள் நோக்கிய தாக்குதல்களையோ குறிப்பிடுவதை அவதானமாக செய்து வருகின்றது என்றால் அவர்களுடைய படைகள் முகாம்கள் பலவும் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த பகுதியின் இருப்பு என்பது எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் இரண்டு வாரத்தில் நிச்சயமாக தெரிய வரும் என்று சொன்னால் அமெரிக்காவிற்கு தொடர் அழுத்தத்தை கொடுப்பதைத்தான் தற்பொழுது உண்மையிலேயே ஈரான் செய்து கொண்டிருக்கின்றது. அதில் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. மீண்டும் விரிவாக பேசுவோம்.
6: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 GTA credit.
9: Everything okay? No problem, Dijinam.
10: Bar kalamu closing that. Adikira
11: nadi. The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155. செய்திகள்.
0: 2026 ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலைமை பரிசல் பரீட்சை எதிர்வரும் August 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பது குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் நியாயமற்ற வரி கட்டணங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ள கனடா தயாராக இருப்பதாக கனடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்தார். கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட்ட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதித்துள்ளது.
8: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
12: பிரம்டன் பிசிசாக மக்களுக்காக ஏசில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை மாதம் 23, 24, 25 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏசில்க் எஃப்ஏர்.
13: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
10: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
14: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
10: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
14: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0

0: வளரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: Dr. Sabhavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, PET சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
6: 8:45 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிராம்டன் மிஸ்ஸாகா மக்களுக்கான மகிழ்வான தகவல், ஏசில்க் எஃப்ஏ வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவிப்பினை இன்றும் நடைபெறுகின்றது. பிராம்டனில் நேற்று ஆரம்பமான இந்த மலிவிப்பினை நாளை வரை தொடர இருக்கின்றது. 3 மட்டும் வழங்கும் அரிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைகின்றது. உங்கள் மனங்களை கொள்ளைகொள்ளும் அழகு நிறைந்த தனித்துவமான ஆடைத்தெரிவுகள் வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. காஞ்சிபுரம் சாரிகள், ஃபேன்சி சாரிகள், டிசைனர் சாரிகள், ஷல்வார், குருத்தி டாப்ஸ், லெஹெங்காஸ், பட்டுப்பாவாடைகள், வேட்டிகள், ஷர்ட்ஸ் என்று இன்னும் ஏராளம்

ஆடை திருவுகளை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான புத்தம்புதிய வரவுகள் லக்ஷரி கலெக்ஷன்ஸ் அன்பீட்டபிள் பிரைஸில். இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்விட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை வரவேற்கின்றது ஏ சில்க் எஃபேர். இது பிராம்டன் மிசாகா மக்களுக்காக உங்கள் அருகிலேயே இடம்பெறுகின்ற மலிவு விற்பனை ஏ சில்க் எஃபேர் அன்போடு அழைக்கின்றது. இந்த சிறப்பு மலிவு விற்பனை நேற்றைய தினம் ஆரம்பமானது, இன்று நாளை என்று 3 தினங்கள் மட்டுமே இடம்பெறுகின்றது. உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பையர் பேங்க்விட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் மாபெரும் சிறப்பு மலை விற்பனையோடு உங்களை வரவேற்கின்றது ஏ சில்க் எஃபேர்.

0: பல்ராம் சுசித்ரா மற்றும் நரேஷ் ஐயர் குழுவினர் பாடிய பாடல் லோலித்தது. ஹரிஸ் ஜெயராஜன் இசையில் உருவான பாடல். பாடலை ஏற்றியிருந்தவர் கவிஞர் பார்வதி விஜய். டொரண்டோவின் தற்போதைய ஓப்பன்லே 19 பாகை செல்சியஸ் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி ஓப்பன்லே 27 பாகை செல்சியஸ், குறைந்த ஓப்பன்லே 18 பாகை செல்சியஸ். நாளைய தினத்திலிருந்து வருகின்ற செவ்வாய் வரையில் மழை தூறல்களை காணக்கூடியதாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை அதிகுடி ஓப்பன்லே 28 பாகை செல்சியஸ், குறைந்த ஓப்பன்லே 19 பாகை செல்சியஸ்.
1: கேன் ஸ்மைல் டென்டம் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர் டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. கேன் ஸ்மைல் டென்டல்.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
6: தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

அடுத்த வாரம் போக்குவரத்திற்கு திறக்கப்பட இருக்கின்ற ஹோடிஹோவ் சர்வதேச பாலத்தினுடைய கனடா தரப்பினுடைய அதிகாரப்பூர்வ திறப்பு விழா இன்று நடைபெறுகின்றது. ஒன்டாரியோ மாகாணம் வின்சரில் இந்த விழா நடைபெறுவதாக அறிவிக்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டாக் ஃபோர்ட், போக்குவரத்து அமைச்சர் பிரமீத் சக்காரியா மற்றும் சர்வதேச மத்திய வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சர் கிரேகர் ரோபர்ட்சன் ஆகியோர் இதில் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் மாகாணி இந்த நாடாவட்டும் நிகழ்வில் பங்கேற்க மாட்டார் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாலம் திறக்கப்படுவதன் ஊடாக குறிப்பாக அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான போக்குவரத்து சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு வர்த்தக நடவடிக்கைகளையும் விரைவுபடுத்துவதற்கு இது உந்து சக்தியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த தகவலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அதோடு CMR தமிழ் FM-இன் இரவு ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் 9 மணிக்கு ஆரம்பமாகும். செய்திப்பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இதே அலைவரிசையில் பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும்.

कौन बोला मुझसे ना हो पाएगा कौन बोला

0: और फिर क्या होगा?
1: पार्टियां, दावतें,